0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆசாட மாதம் 26 நாள், பாரபவ வருடம் ஆடி மாதம்.

ஒன்றாம் நாள் 2026 ஜூலை மாதம் 17 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

கொலை செய்யாமையை மேற்கொள்ளுகிறவன் வாழ்நாளில் எதிர்பாராமல் எடை புகுந்து உயிர் வாங்கும் வழக்கத்தை யமன் கை கொள்ள மாட்டான். குறள் எண் 326 அதிகாரம் கொல்லாமை.

கொலை செய்யாமையை மேற்கொள்ளுகிறவன் வாழ்நாளில் எதிர்பாராமல் இடை புகுந்து உயிர் வாங்கும் வழக்கத்தை யமன் கை கொள்ள மாட்டான். குறள் எண் 326 அதிகாரம் கொல்லாமை.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோ ஹெர்ட்ஸில். நேரம் சரியாக 5:55. இனி கேட்கலாம் இன்று நமது வானொலியில் வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக வீடும் நாடும். வழங்குவர் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை குறித்து விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம்

சூழல் சிந்தனை எழுதி வழங்குவார் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7 மணிக்கு காந்தி அஞ்சலி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 மதுரத்தென்றல், 7:25 நலமாய் வாழ. ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள். புளிக்க வைக்கப்பட்ட பால் பொருட்களில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பற்றிய தகவல் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வி அபிராமி அவர்கள். பகுதி 7 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8 மணிக்கு மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம். 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சலாக இதில் மாம்பலம் எஸ் சந்தானம் நாதஸ்வரம் வடபழனி எஸ் ராஜாராம் தமிழ் கேட்கலாம். 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் புறநானூற்றில் பெண்பால் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பங்கேற்கிறார் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்கள், உடன் உரையாடுகிறார் பொன்செந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்தி. பனிரெண்டு பத்துக்கு இசை மேடை திருவிழா ஜெயசங்கர் நாதஸ்வரம் கேட்கலாம். இதில் 12:40 தமிழில் செய்திகள் சென்னஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி சென்னஞ்சலாக கேட்கலாம். பெயர் சொல்லும் கதை தருகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை தருகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் தருகிறார் யோகா கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நிறைவாக கதை அமுதம் கேட்கலாம். தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தென்றல், 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி சென்னை அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் நேர ஒலிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 தொடங்கும் மாலை நேர ஒலிபரப்பில் குரல் அமுதம் 326 கேட்கலாம். 5:30 மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். நிகழ்ச்சியை சென்னஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் விவசாயி சகாதேவன் கொய்யா சாகுபடி குறித்த நேர்முகம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி. சூழல் பாதுகாப்பியல் தனி மனித பங்கு தகவல் வழங்குவர் முனைவர் இ பிரேமா அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 அரங்கிசை. இதில் திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாடல், எம் சந்திரசேகர் வயலின், கே சிவராமன் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்களின் கடம் கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இவையாவும் இன்று நமது வானொலியில் கேட்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
1: என்னே, மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் சரியாக 6:04 40 நொடிகள். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோ ஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னைஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: தேசபக்தியும் மேலோங்க படைத்துள்ளான். இத்தகு நாட்டுக்கு அடிப்படை குடும்பங்களால் உருவாக்கப்படும் வீடுகளே. ஒரு வீட்டை சார்ந்த உறுப்பினர்கள் தங்களது வீட்டினை சொந்தமாக எண்ணி பராமரிப்பது போன்று ஒரு நாட்டை சார்ந்த மக்களும் தங்கள் தாய் திரு நாட்டினை சொந்தமென்று கருதி அதனை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஆற்றும் பணியை தங்கள் கடமையாக கருதி செய்தல் நல்லது. நாடும் வீடும் நல்ல நிலையில் இருந்தால் சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் பெற்று முன்னேற்ற நிலை அடையுமானால் உலக அரங்கில் தனி புகழும் பெருமையும் அந்தஸ்தும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. வீட்டின் அடிப்படை குடும்பம். பல வீடுகள் சேர்ந்து உருவாக்குவதே நாடு. பல நாடுகளும் பலவித மக்களும் ஒருங்கிணைய பெற்றதுதான் உலகம். வீட்டில் வாழும் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு ஆதரவு காட்டி வாழ்வதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரமாகும். வாழ்வாதாரத்தை தொலைத்த பின்னர் சேதாரம் இல்லாத செம்மையான வாழ்வை தேடினால் எப்படி கிடைக்கும்? தேடினாலும் கண்டுகொள்ள முடியாது. நம் புத்தியும் சித்தமும் நேர்கோட்டில் பயணித்தால்தான் நாம் செய்யும் செயல்கள் நல்லனவாக அமையும். செயல்கள் நல்லவையாக இருக்கும்போது அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்களும் பல மடங்கு நன்மைகளையும் மன மகிழ்ச்சியையும் கிடைக்கச் செய்யும். இதனால் நாம் உயர நம் வீடு உயரும். வீடு உயர நாம் வாழும் நமது தாய்நாடும் உயரும். நாடு உயர உலகம் உயரும் என்பது தெளிவு. ஒரு தாயானவள் தான் பெற்ற மக்களிடையே பாரபட்சம் பார்ப்பதில்லை. எல்லா குழந்தைகளும் அவளுக்கு ஒன்றுதான். அவர்கள் தங்களுக்குள் வேற்றுமை பாராட்டாமல் சண்டை சச்சரவு ஏதுமின்றி ஏற்ற தாழ்வுகளை கடந்து எல்லோரும் ஒரு தாய் பெற்ற மக்கள் என்ற எண்ணத்தை மனத்தராசில் ஏற்றி அதற்கு நிகராக அன்பையும் விட்டு கொடுத்தலையும் ஒற்றுமையாக இருத்தலையும் சமர்ப்பணம் செய்து ஒற்றுமையே வெற்றிக்கு வழி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாயுள்ளமும் விரும்பும். ஈன்று பிறந்தறுதல் தாயின் கடனே, சான்றோனாக்குதல் தந்தையின் கடனே என்பதை தாயும் தந்தையும் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் நலனிலும், அதாவது மனநலனிலும் உடல் நலனிலும் விழமார்ந்த அக்கறை செலுத்தி வளர்த்தார்களே ஆனால் அந்த வீடும் அந்த வீட்டைச் சேர்ந்த அத்தனை உறவுகளும் வான வீதியில் மின்னும் தாரகை கூட்டமென வளமோடு பிரகாசமாக வாழ்வார்கள். இதுபோலவே நாட்டு மக்கள் அனைவரும் நாடானது உலக அரங்கில் புகழ்பெற மற்றவர்கள் போற்றத்தகுந்த செயற்கரிய செயல்களை செய்வதில் மாறுபடாமல் நின்று செயலாக்க நிகழ்வுக்கு துணை புரிதல் வேண்டும்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. கேட்கலாம் பக்தி மாலை.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: பக்தி மாலை மீண்டும் நாளை கேட்கலாம். பக்தி மாலை. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை, மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 6:35:13. இன்று பாரபவ வருடம் ஆடி மாதம் 1 வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நாளை 18 தேனீ வளர்ப்பு பற்றிய இலவச நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயம். பதிவு செய்ய 9

எட்டு எட்டு ஐந்து ஏழு ஐந்து ஏழு ஒன்று ஆறு என்ற எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் உள்ள சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் தொழில் முனைவோர்கள் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு

0: விவசாயம் சார்ந்த தொழில்கள் துவங்குவதற்கான தொழில் நுட்பங்கள் பெறுவதற்கான வழிமுறைகள், தர சான்றிதழ்கள் பெறுதல் போன்ற அனைத்து தகவல்களும் வழங்கப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்ட தொழில் மையத்தில் 2 நாள் பேக்கரி பயிற்சி வரும் 20ஆம் தேதி மற்றும் 21 ஆகிய 2 நாட்களும் காலை 10 மணி முதல் 4 மணி வரை இலவசமாக நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். 25 நபர்களுக்கு மட்டுமே பயிற்சி வழங்கப்பட உள்ளதால் முதலில் வருபவருக்கே முன்னுரிமை வழங்கப்படும். ஆர்வமுள்ள பொதுமக்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கு பெற்று பயன்பெறலாம். முன்பதிவிற்கு அழைக்க வேண்டிய கைபேசி எண் 8098383848. இந்த எண்ணில் காலை 10 மணி முதல் 4 மணி வரை அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு தேனி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 21ஆம் தேதி சிறுதானியத்தில் இருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய இலவச நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயம். முன்பதிவு செய்ய 9488575716 என்ற எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை குறித்து மதுரை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விதை ஆய்வகத்தை பொறுத்தவரையிலும் மதுரை விதை பரிசோதனை நிலையத்தில் விதை பரிசோதனை அலுவலர் மற்றும் 2 வேளாண்மை அலுவலர்கள் தற்போது பணியாற்றி வருகின்றனர். பெறப்படும் விதை மாதிரிகள் 2 வேளாண்மை அலுவலர்களுக்கும் விதை பரிசோதனை அலுவலரால் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேளாண்மை அலுவலர்களால் விதைப்பு செய்யப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் முடிவானது விதை பரிசோதனை அலுவலரின் மேற்பார்வையுடன் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. எந்த வகையான விதை மாதிரியாக இருந்தாலும் எல்லாவற்றின் விதை பரிசோதனை முடிவுகளும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பின்பே அறிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் விதை மாதிரிகளின் முடிவுகளை உடனுக்குடன் அறிவதுடன் வேறு ஏதேனும் ஐயங்கள் ஏற்படினும் தொலைபேசி வாயிலாகவோ நேரடியாகவோ கேட்டுக்கொள்ள ஏதுவாக அமைகிறது. விவசாயிகள் பனி விதை மாதிரிகள் சமர்ப்பிக்கும்போது, அதாவது தங்களிடமுள்ள விதையின் தரத்தை அறிந்து கொள்வதற்காக சமர்ப்பிக்கும் போது, அந்த மொத்த விதை அளவிலையும் சேர்த்து பிரதிபலிக்கும் விதமாக நன்றாக கலந்து விதை மாதிரிகளை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலாக அல்லது ஒரு மூடையிலிருந்து விதை மாதிரிக்கு ஆய்வுக்காக எடுத்து வரும்போது அதற்குரிய முடிவு மட்டுமே அறிவிக்க இயலும். விதை ஆய்வகத்தில் பெறப்படும் விதை மாதிரிக்குரிய அந்த விதை மாதிரியின் தன்மைக்கேற்ப முடிவைத்தான் விதை ஆய்வகத்தில் தெரிந்து கொள்ள இயலும். எனவே முடிந்த அளவு எந்த ஒரு விதை மாதிரியாக இருந்தாலும் எத்தனை மூடைகள் அறுவடை செய்யப்பட்டு உள்ளனவோ, சுத்திகரிப்பு செய்யப்பட்டு உள்ளனவோ, அவை அனைத்திலிருந்தும் விதை மாதிரிகள் எடுத்து ஒன்றாக கலந்து அதன் பிறகு அந்த விதை மாதிரியை ஆய்வகத்திற்கு சமர்ப்பிக்கையில் தங்களிடம் உள்ள மொத்த இருப்பின் அளவிற்கான விதை ஆய்வக முடிவுகளை பெற்றுக்கொள்ள இயலும். உதாரணமாக நெல்லிற்கு ஈரப்பதமானது விதை பரிசோதனை முடிவில் 14% 13.5% என பெறப்பட்டிருந்தால் களத்தில் நன்றாக காய வைத்து பிறகு ஒரு விதை மாதிரியை சமர்ப்பித்து அதன் பரிசோதனை அறிக்கையின்படி விற்பனைக்கு எடுத்து செல்லலாம். முளைப்புத்திறன் சோதனையில் தேர்ச்சி பெறவில்லை எனில் சில வகை விதைகள் அறுவடை செய்யப்பட்டவுடன் சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது முதிர்ச்சி அடையாமல் இருந்தாலோ விதை முளைப்பு திறனில் தேர்ச்சி அடையாமல் போகலாம். எனவே எந்த ஒரு விதை மாதிரியாக இருந்தாலும் அறுவடை செய்யப்பட்டு சிறிது காலம் கழித்து விதை சுத்திகரிப்பு செய்யப்பட்டு விதை ஆய்வகத்திற்கு அனுப்பப்படும் போது

0: அது தகுந்த முதிர்ச்சி தன்மை அடைந்து உரிய காலத்தில் முளைப்புத்திறனை அடையும். இந்த சான்றட்டைகளுடன் கூடிய விதைகளை விவசாயிகள் பெற்று விதைக்கும் போது அவர்களுக்கு விதைக்காக செலவு செய்யும் பண அளவானது குறைகின்றது. மேலும் நல்ல முளைப்புத்திறன் உள்ள விதைகளை விதைக்கும் போது வயல்மட்ட அளவில் தகுந்த செடிகளை பராமரிக்க ஏதுவாகிறது. புற தூய்மை உள்ள விதைகளாக இருப்பதால், அதிக கலப்பில்லாமல் இருப்பதால் பூச்சி நோய் தாக்குதலுக்கு எளிதில் ஆளாவதில்லை. இதன் மூலம் விவசாயிகள் அதிக மகசூலை பெற இயலும். வல்லுநர் விதையிலிருந்து பெறப்படும் ஆதார நிலை விதையானது மீண்டும் விதைப்பு செய்யப்பட்டு சான்று நிலை விதை உற்பத்தி செய்யப்படும் போது மீண்டும் அது விதை பரிசோதனை நிலையத்திற்கு ஆய்விற்காக அனுப்பப்படும். அதன் முடிவுகளை அறிவிக்கையில் அந்த சான்று நிலை விதையானது சான்று நிலை அட்டை பொருத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. ஆதார நிலை விதை எனப்படுவது ஆதார நிலை 1, 2 என்ற 2 அளவிலும், சான்று நிலை விதை எனப்படுவது 1 அதிகபட்சம் 4 நிலை அளவிலும் விதைகளாக பயன்படுத்தலாம். விதை பரிசோதனை நிலையத்தை பொறுத்தவரை முளைப்புத்திறன் அறையானது தகுந்த தட்ப வெப்பநிலையை பராமரிப்பதற்காக உரிய ஆய்வக கருவிகளின் துணை கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. ஈரப்பதத்தை பராமரிப்பதற்காக ஹியூமிடிஃபயர் என்னும் கருவி செயல்படுத்தப்படுகிறது. வெளிப்புற வெப்பம் அதிகபட்சமாக இருக்கையில் உட்புற வெப்பத்தை 90% ஈரப்பதத்திலும் 25°C வெப்பநிலையிலும் பராமரிப்பதற்காக ஹியூமிடிஃபயரும் ஏசியும் பயன்படுத்தப்படுகிறது. லைட் இன்டென்சிட்டி பராமரிப்பதற்காக லக்ஸ் மீட்டர் எனப்படும் கருவி கொண்டு அளக்கப்படுகிறது. இந்த அளவானது 750 லக்ஸ் மீட்டரிலிருந்து 1250 இருப்பது அவசியமாகிறது.
1: இதுவரை விதை பரிசோதனை குறித்து மதுரை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது மாநில செய்திகள் சென்னஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.
2: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையங்களை பஞ்சாபின் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். தமிழகத்தின் சென்னை பூங்கா, சின்னசேலம் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது. புறநகர் மின்சார ரயில்களுக்கான முக்கிய நிலையமாக உள்ள பூங்கா ரயில் நிலையம்

0: 14 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள் மற்றும் காத்திருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு மின்தூக்கி வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15.14 கோடி மதிப்பீட்டில் சின்னசேலம் ரயில் நிலையம் முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் வரும் இந்த நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்றப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட வசதிகள், ரயில் நிலையத்தில் பயணிகள் நிழற்குடை மேம்பாலம், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை, மின் தூக்கிகள், பயணிகள் இருக்கை, மின் விளக்குகள், மின் விசிறிகள், பயணிகள் காத்திருப்போர் அறை, மாற்றுத்திறனாளிகள் அறை, நவீன கழிப்பறை, நுழைவாயில், முகப்பு, தரைத்தளம், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாகன நிறுத்தமிடம், சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
0: குன்னூர் ரயில் நிலையம் 12.18 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மாலை 3:45 துவங்க உள்ள நிலையில் குன்னூரில் 2 முதல் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு, வரும் 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றார். ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
3: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்பது இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் வழியில் நடத்தப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கிய அங்கமாக சுய கணக்கெடுப்பு வசதி கூட அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு என்பது ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை உள்ள 30 கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பு வசதி ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை உள்ள 15 சுய கணக்கெடுப்பு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுய கணக்கெடுப்பு வசதி என்பது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை கூட மக்கள் பெருவாரியாக பயன்படுத்தி தங்களை பற்றிய தகவல்களை தாமாக பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்.
0: இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 20 பேர் எழுதிய இந்த தேர்வில் சுமார் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 430 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மா மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.

இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வியை வரவேற்பதாக கூறியுள்ளார். இதில் முந்தைய திமுக அரசின் பிடிவாதத்தை தவிக அரசு தொடரக்கூடாது என்றும் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிட நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய சீருடை பணியாளர்களுக்கான தேர்வு ஒராண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வயது வரம்பில் தளர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு உட்பட்டு சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில இடங்களிலும் வடகடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். நியூசிலாந்தில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. RSS அமைப்பின் 100 ஆண்டுகால பணிகள் குறித்த நூலை புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய செயலாளராக திரு ஸ்ரீனிவாசகுமார துமாலா நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் 3 நாட்கள் நடைபெறும் தொழில்துறை வணிக கண்காட்சி அரங்குகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். திருவள்ளூரில் இ சேவை மையங்களின் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் சுமார் 2800 தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை ஒளிர செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ், அர்ஜுன் எரிகேசி ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் சரியாக 6:55.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
4: காற்று மாசுபாடு கண்ணுக்கு தெரியாத எதிரி. நாம் உணவு இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும், தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் தாக்குப்பிடிக்க முடியும், ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. இவ்வளவு இன்றியமையாத காற்றே இன்று பல்வேறு காரணங்களால் மாசடைந்து வருகிறது. காற்று மாசுபாடு என்பது வெறும் புகை மட்டுமல்ல, காற்றில் கலக்கும் தூசி துகள்கள், நச்சு வாயுக்கள், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை, வாகனங்களின் புகை, குப்பைகளை எரிப்பதால் உருவாகும் நச்சு புகை போன்ற அனைத்தும் காற்றின் தரத்தை பாதிக்கின்றன. இவை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும்.

0: படுத்துகின்றன. இன்றைய உலகில் நகரமயமாக்கல் வேகமாக அதிகரித்து வருகிறது. அதனுடன் தனியால் வாகனங்களின் பயன்பாடும் நாளுக்கு நாள் உயர்கிறது. ஒவ்வொரு நாளும் சாலைகளில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இயங்குகின்றன. அவற்றிலிருந்து வெளிப்படும் புகையில் கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் பல தீங்கு விளைவிக்கும் வேதிப்பொருட்கள் கலந்துள்ளன. நாம் அவற்றை அறியாமலேயே சுவாசித்து வருகிறோம். அதுபோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகையும் காற்று மாசுபாட்டிற்கு மிகப்பெரிய காரணமாகும். சில தொழிற்சாலைகளில் போதிய அளவு மாசுபாட்டு கருவிகள் இல்லாததால் நச்சு வாயுக்கள் நேரடியாக வளிமண்டலத்தில் கலக்கின்றன. இதனால் சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் மக்களின் உடல்நலம் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையிலும் சில பழக்க வழக்கங்கள் காற்றை மாசுபடுத்துகின்றன. வீடுகளிலும் தெருக்களிலும் திறந்த வெளிகளிலும் குப்பைகளை எரிப்பது மிகவும் தவறான செயலாகும். குறிப்பாக பிளாஸ்டிக், ரப்பர், டயர்கள் போன்றவற்றை எரிக்கும் பொழுது வெளிப்படும் புகை மிகவும் நச்சுத்தன்மை கொண்டது. இந்த புகையை சுவாசிப்பதால் மூச்சு திணறல், நுரையீரல் பாதிப்பு, கண் எரிச்சல், தோல் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நகரங்களில் சாலைகளில் எழும் தூசியும் மற்றொரு முக்கியமான காரணமாகும். குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்பவர்கள் அதிக அளவில் இந்த புகை கலந்த தூசியை சுவாசிக்கின்றனர். இதனால் கண்ணெரிச்சல், இருமல், அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்கள் நாளுக்கு நாள் மனிதர்களிடையே அதிகரிக்கின்றன. குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் ஏர் கண்டிஷனர்களில் பயன்படுத்தப்படும் சில வாயுக்கள் வளிமண்டல வெப்பத்தை அதிகரிக்கின்றன. இதன் விளைவாக காலநிலை மாற்றம், மழைப்பொழிவு மாறுபாடு, வெப்ப அலைகள், வறட்சி போன்ற பல இயற்கை சிக்கல்கள் உருவாகின்றன. பண்டிகை காலங்களில் பட்டாசுகளை அதிக அளவில் வெடிப்பதும் காற்று மாசுபாட்டை பல மடங்கு அதிகரிக்கிறது. சில மணி நேரங்களில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்று விடுகிறது. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. காற்று மாசுபாட்டின் தாக்கம் மனிதர்களை மட்டும் பாதிப்பது இல்லை, கூடவே தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், நீர்நிலைகள், மண்வளம் என இயற்கையின் ஒட்டுமொத்த சமநிலையும் பாதிக்கிறது. மரங்கள் சரியாக வளர முடியாத நிலை உருவாகிறது. சில உயிரினங்கள் தங்கள் வாழ்விடங்களை இழக்கின்றன. இதனால் சுற்றுச்சூழல் நிலை குலைகிறது. அப்படியானால் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும். ஒரு மரம் வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான லிட்டர் காற்றினை தூய்மைப்படுத்துகிறது. மரங்கள் நமது இயற்கையின் உயிர் மூச்சாகும். இரண்டாவதாக தேவையில்லாமல் தனிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். முடிந்தவரை பொது போக்குவரத்து, மிதிவண்டி அல்லது நடைபயணத்தை ஊக்குவிக்க வேண்டும். இதனால் காற்று மாசுபாடு குறையும், உடல்நலமும் மேம்படும். மூன்றாவதாக வாகனங்களை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் முறையாக பராமரிக்க வேண்டும். புகை பரிசோதனையை தவறாமல் ஆண்டுக்கு இருமுறை மேற்கொள்ள வேண்டும். அதிக புகை வெளியிடும் வாகனங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும். நான்காவதாக பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் பொருட்களை எரிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அவற்றின்
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் நமசிவாயம் அவர்கள். இனி சென்னை அஞ்சல் கேட்கலாம்.

மனித உரிமைக்கும் சமத்துவத்திற்கும் போராடுவதே உண்மையான சமூக நீதியாகும். மனித உரிமைக்கும் சமத்துவத்திற்கும் போராடுவதே உண்மையான சமூக நீதியாகும் என்ற பெரியார் ஈவேராவின் பொன்மொழியுடன் இன்றைய புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில் காந்தி அஞ்சலி.

பிராயச்சித்தமாக பட்டினி என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. வெளிக்காற்றே படக்கூடாது என்று குழந்தைகளை பத்திரமாக மூடி வைத்து வளர்த்து விடுவதால் மாத்திரம் அவர்களை ஆசாபாசங்களோ தீமைகளோ பற்றாமல் இருந்து விடுவது இல்லை. ஆனால் பலவிதமான முறைகளில் வளர்க்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளை சேர்த்து வைத்து அவர்களுக்கு போதிக்கும் போது பெற்றோர்களும் உபாத்தியாயர்களும் கடுமையான சோதனைக்கு ஆளாகிறார்கள் என்பது மாத்திரம் உண்மை. அவர்கள் எப்பொழுதுமே உஷாராக இருக்க வேண்டியிருக்கிறது. பையன்களையும் பெண்களையும் சரியான வழியில் வளர்த்து அவர்களுக்கு கல்வி போதிப்பது எவ்வளவு கடினமானது என்பது நாளுக்கு நாள் மேலும் மேலும் எனக்கு தெளிவாகி கொண்டே வந்தது. அவர்களுக்கு உண்மையான உபாத்தியாயராகவும் பாதுகாப்பாளராகவும் இருக்க வேண்டுமாயின் நான் அவர்களுடைய உள்ளங்களை தொட வேண்டும். அவர்களுடைய இன்ப துன்பங்களில் நான் பங்கு கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நான் உதவி செய்ய வேண்டும். இளமையின் காரணமாக அவர்களுக்கு எழும் அபிலாஷைகளையெல்லாம் சரியான வழிகளில் நான் கொண்டு செலுத்த வேண்டும். சிறையில் இருந்து சில சத்தியாகிரகிகள் விடுதலையாகவே டால்ஸ்டாய் பண்ணையில் வசிப்பவர்களின் தொகை மிக அதிகமாகிவிட்டது. அங்கேயே இருந்த சிலர் ஃபோனிக்ஸைச் சேர்ந்தவர்கள். ஆகவே அவர்களை நான் அங்கேயே அனுப்பிவிட்டேன். இங்கே அதிக கஷ்டமான நிலைமையை சமாளிக்க வேண்டியதாயிற்று. அந்த நாட்களில் நான் ஜோகன்னஸ்பர்க்கும் ஃபோனிக்ஸுக்கும் போய் வந்த வண்ணம் இருக்க வேண்டியதாயிற்று. ஒரு சமயம் நான் ஜோகன்னஸ்பர்கில் இருந்தபோது ஆசிரமவாசிகளில் இருவர் ஒழுக்கம் தவறி நடந்து விட்டார்கள் என்ற செய்தி எனக்கு எட்டியது. சத்தியாகிரக போராட்டத்தில் ஒரு தவறு அல்லது ஒரு தோல்வி போன்ற செய்தி கூட எனக்கு அவ்வளவு அதிர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆனால் இந்த செய்தியோ எனக்கு இடி விழுந்தது போல் ஆயிற்று.

அன்றே ஃபோனிக்ஸுக்கு போக நான் ரயிலில் புறப்பட்டேன். ஸ்ரீ காலன்பாக்கும் என்னுடன் வருவதாக பிடிவாதமாக கூறினார். அப்பொழுது நான் எந்தவிதமான நிலைமையில் இருந்தேன் என்பதை அவர் கவனித்தார். எனக்கு இவ்வளவு கலக்கத்தை உண்டாக்கிவிட்ட செய்தியை கொண்டு வந்தவர் அவரே. ஆகையால் நான் தனியாக அங்கே போவது என்பதை எண்ணவும் அவரால் முடியவில்லை. என் கடமை என்ன என்பது பிரயாணத்தின் போது எனக்கு தெளிவாக தோன்றியது. தமது பாதுகாப்பில் இருப்பவர்கள் அல்லது தம்மிடம் மாணவர்களாக இருப்பவர்கள் செய்துவிடும் தவறுக்கு பாதுகாப்பாளர் அல்லது உபாத்தியாயர் ஓரளவுக்காவது பொறுப்பாளி ஆவார் என்பதை உணர்ந்தேன். எனவே சம்பந்தப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக என்னுடைய பொறுப்பு என்னது என்பது எனக்கு பட்டப்பகல் போல் தெளிவாயிற்று. இவ்விஷயத்தில் என் மனைவி எனக்கு முன்பே எச்சரிக்கை செய்திருந்தாள். ஆனால் நான் எல்லோரையும் நம்பிவிடும் சுபாவமுள்ளவன் ஆகியால் அந்த எச்சரிக்கையை அலட்சியம் செய்துவிட்டேன். குற்றம் செய்துவிட்டவர்கள் என் மனவேதனையையும் தாங்கள் செய்துவிட்டது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதையும் உணரும்படி செய்வதற்குள்ள ஒரே வழி பிராயச்சித்த தவத்தை நான் மேற்கொள்வதுதான் என்பதை அறிந்தேன். ஆகையால் 7 நாட்களுக்கு உண்ணாவிரதம் இருப்பது, 4.5 மாத காலத்திற்கு தினம் ஒருவேளையே சாப்பிடுவது என்று விரதம் எடுத்து கொண்டேன். நான் இவ்விதம் செய்யாதிருக்கும்படி என் மனத்தை மாற்ற ஸ்ரீ காலன்பக் முயன்றும் பயன்படவே இல்லை. என்னுடைய இந்த பிராயச்சித்த தவம் சரியானதே என்பதை அவர் முடிவில் ஒப்புக்கொண்டார். தாமும் அவ்விரதத்தை மேற்கொள்ளப் போவதாக பிடிவாதம் செய்தார். அவருடைய தெள்ளத்தெளிவான அன்பை எதிர்க்க என்னால் ஆகவில்லை.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழமுதம் வழங்குகிறார்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:10. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் மதுரத்தெண்டலோடு. விளம்பரத்தை எடுத்து பாடல் கேட்போம் நேயர்களே.
3: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
4: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
5: RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இன்று காலை ஹரியானா செல்லும் அவர் அம்மாநிலத்தில் 17,700 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படும் ரயில் ஹைட்ரஜன் மின்சாரமாக மாற்றி செயல்படக்கூடிய ரயிலாகும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 158 கிலோமீட்டர் நீள

0: நெடுஞ்சாலை திட்டப் பணிகளை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இது தவிர பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஹரியானாவில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டு வசதிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். குருஷேத்ராவில் சீக்கிய அருங்காட்சியகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் சண்டிகர் செல்லும் பிரதமர் அங்கு 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சண்டிகரில் உள்ள மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நவீன தாய்சேய் பராமரிப்பு மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். சண்டிகரில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இணைப்பை அதிகரிக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் இன்று மாலை பஞ்சாபில் ஜலந்தர் செல்லும் பிரதமர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 5,470 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். அமிர்தசர் வாரணாசி இடையிலான புதிய ரயில் சேவையை அவர் கொடியசைத்து அவர் தொடங்கி வைக்கிறார். தில்லி அமிர்தசர் கத்ரா 4 வழி விரைவு சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது நாடு முழுவதும் 20 மாநிலங்களில் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கவுள்ளார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று 3ஆம் நாள் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், ஜவுளித்துறையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பாரத் டெக்ஸ் போன்ற நிகழ்வுகள் இந்தியாவின் வளமான ஜவுளித்திறனை உலக அளவில் கொண்டு செல்லும் என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களுடன் பாரம்பரிய முறைகளையும் ஜவுளித்துறையில் பயன்படுத்துவதன் மூலம் சர்வதேச சந்தைகளில் இந்திய தயாரிப்புகள் நிலையான வளர்ச்சியை எட்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஜவுளித்துறையை உலக அளவில் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜகாரி உடன் இணைந்து அந்நாட்டு தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் பங்கேற்றார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே வலுவான ஒத்துழைப்பு நிலவி வருவதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பசுமை எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளின் 2 நாள் கூட்டம் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது. இதில் பேசிய திரு பிரகலாத் ஜோஷி, தர நிர்ணயத்தில் பல்வேறு நாடுகளின் மாறுபட்ட தேவைகளும் வளர்ச்சிக்கான முன்னுரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். இதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருமித்த கருத்து தேவை என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தர நிர்ணய அமைப்பு சர்வதேச அளவிலான அறிவு பகிர்வுக்கு சிறப்பான பங்களிப்புகளை செய்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37,60,00,000 டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ஐசிஏஆர் 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு

கூறியுள்ளார். டாமனில் இருந்து புதுதில்லிக்கான விமான போக்குவரத்தை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த விமானம் டாமன் பகுதி மக்களுக்கு தில்லியுடன் இணைப்பை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் ஜவுளித்துறையில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று பேசிய அவர், இந்த மாநாட்டின்போது மாநிலத்தில் 1,600 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 15,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். தில்லியில் புதிய புத்தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் முன்னணி புத்தொழில் மையங்களில் ஒன்றாக தில்லியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் வலுவான புத்தாக்க சூழலை உருவாக்க இந்த கொள்கை வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அல்ஜீரியாவில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்தனர். 19 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இச்சம்பவம் வேதனை அளிப்பதாக அல்ஜீரியா அதிபர் திரு அப்தல் மஜித் தெரிவித்துள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் தில்லியிலும் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரில் கேட்க இருக்கிறீர்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள். இந்த பகுதியில் புளிக்க வைத்த பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பற்றி நமக்காக விளக்கம் அளிக்கிறார் உணவியல் நிபுணர் ஆர். செல்வ அபிராமி அவர்கள். புளிக்க வைத்த பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய உணவுப் பொருட்கள் என்னென்ன இருக்கு?
3: தயிர், யோகர்ட், ஸ்கைர், கெஃபிர் இவை அனைத்தும் புளிக்க வைத்த பால் உணவுகள் தான். ஆனால் அவற்றின் ஊட்டச்சத்தும் நல்ல நுண்ணுயிர்களின் வகைகளும் வேறுபடுகிறது.
2: புளிக்க வைத்த பாலில் உள்ள உணவு

0: பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னீங்க, இதில் அடங்கிய ஊட்டச்சத்துக்களை பத்தி சொல்லுங்க.
1: தயிர் நம் அன்றாட உணவில் இடம்பெறும் சிறந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவாகும். 100 கிராம் தயிரில் 3-4 கிராம் புரதம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நுண் கிருமிகள் உள்ளது. யோகர்ட்டில் குறிப்பிட்ட நல்ல பாக்டீரியாக்களான லாக்டோபெசிலஸ் பல்காரிகஸ் அண்ட் ஸ்டெப்டோகாக்கஸ் டெர்மோபிலஸ் ஆகியவற்றை கொண்டு இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கப்படுகிறது. 100 கிராம் யோகர்ட்டில் 4-5 கிராம் புரதமும் 100 கிராம் கிரீக் யோகர்ட்டில் 9-10 கிராம் புரதமும் உள்ளது. ஸ்கயிர் என்பது கிரீக் யோகர்ட் போலவே ஒரே மாதிரியான கெட்டித்தன்மை கொண்டவை, ஆனால் அதைவிட அதிக அளவு புரதமும் குறைந்த கொழுப்பும் உடையது. 100 கிராம் ஸ்கயிரில் 11-12 கிராம் புரதம் உள்ளது. கெஃபிர் ஒரு புளிக்க வைத்த பால்பானம், பல வகையான நல்ல பாக்டீரியாக்களும் ஈஸ்டுகளும் கொண்டது. குடல் நுண்ணுயிர்களின் பல்வகைத்தன்மையை மேம்படுத்தும் ஆற்றல் கொண்டது. 100 கிராம் கெஃபிரில் 3-4 கிராம் புரதம் உள்ளது.
0: யோகர்ட் மற்றும் கிரீக் யோகர்ட் அப்படின்னு இரண்டு வார்த்தைகளை உபயோகப்படுத்தினீங்க, இது இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இது எந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு?
1: யோகர்ட் காய்ச்சிய பாலில் நல்ல பாக்டீரியாக்களை சேர்த்து புளிக்க வைத்து தயாரிக்கப்படுகிறது. கிரீக் யோகர்ட் யோகர்ட்டை பழமுறை வடிகட்டி அதிலுள்ள வே எனப்படும் திரவப்பகுதியை நீக்கி பெறுவதாகும். ஆகையால் புரதச்சத்து அதிகமாகவும் கார்போஹைட்ரேட் மற்றும் லாக்டோஸ் குறைவாகவும் உள்ளது. இவை லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் உள்ளவர்களுக்கு உகந்தது. ஃப்ளேவர்ட் யோகர்ட் சுவையூட்டப்பட்ட யோகர்ட், கூடுதல் சர்க்கரை மற்றும் சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே அவற்றை தவிர்த்து பிளெயின் யோகர்ட்டை தேர்வு செய்து அதனுடன் வீட்டிலேயே பழங்களை சேர்த்து சாப்பிடுவது ஆரோக்கியமானவை ஆகும்.
0: பால் மற்றும் பால் பொருட்கள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பத்தி பொதுவா எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா தயிர்ல தான் இந்த நுண் கிருமிகள் அதிகம் அப்படிங்கறத நீங்க எடுத்து சொன்னீங்க. இந்த தயிரை இரவு நேரங்கள்லயும் சாப்பிடலாமா? அது எந்த அளவுக்கு உகந்தது?
1: இரவில் தயிர் சாப்பிடுவது எல்லோருக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதற்கு உறுதியான அறிவியல் ஆதாரம் இல்லை. சளி மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுபவர்கள் இரவில் தயிரை தவிர்க்கலாம் அல்லது மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம். தயிரை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உடலுக்கு ஏற்ற வகையிலும் அளவிலும் எடுத்துக்கொள்வதே முக்கியம்.
0: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் பகுதியில் புளிக்க வைத்த பாலில் உள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் அது சார்ந்த ஊட்டச்சத்துக்கள் பற்றி நமக்காக விளக்கம் அளித்தார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் 7:30 நேரில் கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்கியிருக்கிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா புதுசு புதுசாக தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது. வரும்பொழுது வெளிச்சம், போகும்பொழுது இருட்டு. அது சரி, உண்மையான விடியல் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. விடியல் நேரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த நேரம்? இதே கேள்வியை ஒரு துறவி வந்து தன்கிட்ட இருந்த சீடர்களை பார்த்து கேட்டாராம். சீடர்களே, விடியல் நேரம்னு சொல்கிறோமே, அது எந்த நேரம் அப்படின்னு உங்களால் துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். சீடர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார், தொலைவில் வரக்கூடிய ஒரு மிருகம் ஆடா அல்லது மாடா அப்படின்னு இனம் கண்டுகொள்ளுகிற நேரம் இருக்குது பாருங்க, அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அதாவது இருட்டில் ரொம்ப தூரத்தில் ஒரு மிருகம் வந்துக்கிட்டு இருக்கு, உத்து பார்க்குறோம், வர்றது ஆடா மாடா, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா விடிய ஆரம்பிச்சுட்டுது அப்படின்னு அர்த்தம், அதுதான் விடியல் நேரம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனால் அது சரியான பதில் இல்லை, விடியல் நேரம்ங்கிறது அது இல்லை அப்படின்னார் அந்த துறவி. பேசாமல் அவர் உட்காந்துட்டார். அப்புறம் இன்னொரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார் துறவி, தூரத்தில் ஒரு மரம் இருக்குது, அதை உத்து பார்க்குறோம், அது ஆலமரமா அல்லது அரச மரமா அப்படின்னு

0: அடையாளம் காணக்கூடிய நேரம் இருக்குது பாருங்க, அதுதான் விடியல் நேரம் அப்படின்னார். அவர் மாடா ஆடான்னு தெரிகிற நேரம்னு சொன்னார். இவர் மரம் வந்து அரச மரமா ஆல மரமானு வித்தியாசம் தெரிஞ்சுட்டுதுன்னா பொழுது விடிஞ்சுட்டுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது மாதிரி இவர் சொல்கிறார். துறவி பார்த்தார், இதுவும் சரியான பதில் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் எந்த சீடரும் எழுந்திருக்கல. எதுக்கான அவசியமாக சொல்லி அது சரியான பதில் இல்லைன்னு அவர் சொல்ல நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய அசட்டுத்தனம் தான் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பேசாமல் இருந்துட்டாங்க. சுவாமி, நீங்களே சரியான பதிலை சொல்லிவிடுங்க, உண்மையிலேயே விடியல் நேரம்ங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த துறவி பதில் சொன்னார், நம்முடைய உதவியை நாடி வருகிற ஒரு ஆண் நம்முடைய சகோதரன் அப்படின்னும், அது மாதிரியே வரக்கூடிய ஒரு பெண் நம்முடைய சகோதரி அப்படின்னும் நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த துறவி. அதாவது ஒருத்தரை பார்க்குறோம், நம்மக்கிட்ட உதவி கேட்டு வராங்க, அப்படி வர்றவர் ஒன்று நம்முடைய சகோதரனாக நமக்கு தெரியணும், இல்லைன்னா நம்முடைய சகோதரியாக தெரியணும். அப்படி நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையான விடியல் நேரம் அதுதான் அப்படிங்கிறது துறவியோட விளக்கம். ஆக அவர் சொல்கிற அந்த விடியல் வந்து வெளியில் இல்லை, உள்ள இருக்குது. இந்த பெரியவர் சொல்கிற அடிப்படையில் யோசித்து பார்த்தா இன்னமும் நமக்கு விடிவு காலம், விடியல் நேரம் வந்ததாக தெரியலையே. தினமும் பேப்பரை பாருங்களேன், அடுத்தவங்களை வந்து சகோதரியாகவும் சகோதரனாகவும் நினைக்கிற சகோதரர்களே அந்த காலத்தில் பார்க்க முடியுது. அடித்து விரட்டுறதும் நீ வேறு நான் வேறுங்கிற நினப்பும் தானே இப்போ அதிகமாக போயிட்டுது. அப்படி இருக்கிறப்போ இப்போ விடியல் நேரம் வந்துட்டுது அப்படின்னுலாம் சொல்கிறது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது இல்லையா? அதான் இந்த வருஷ பிறப்புகள்லாம் சில பேர் நல்ல விடியல் இது, இது மாதிரி பொழுது விடியணும் அப்படின்னு புத்தாண்டு வாழ்த்துலாம் அனுப்புறது உண்டு. அதான் ஒரு வருஷ பிறப்பன்னைக்கு ஒருத்தர் வாழ்த்து அனுப்புனாராம், வாழ்த்து அனுப்புனனே அது வந்து சேர்ந்துதான்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இவர் உடனே, ஓ கிடச்சிட்டுதே, நானும் நன்றி கார்டு அனுப்புனேனே, அதுவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குமேன்னாராம். ஏன் சார் போய் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு வாழ்த்தே அனுப்பலை, சும்மா சொல்லி பார்த்தேன், உடனே அது கிடைச்சிதுன்னு அடித்து விட்றீங்களே அப்படின்னாராம் அவர். அதுக்கு இவர் சொல்லியிருக்கார், ஏங்க நீங்கள் அனுப்புனதாக நீங்கள் போய் சொல்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ அது கிடைச்சதாக நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னாராம் இவர். இவங்களுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் வர்றது, விடியல் நேரம் வர்றது?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியிருந்தார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேர்கள் கேட்க இருக்கிறீர்கள் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக டிக் டிக் டிக் இந்த திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில் பாடல் கேட்போம் நேர்களே.

நேரம் 7:41. நேர்கள் மதுரை தென்றலில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில்

0: நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் தெரி. இந்த திரைப்படத்திலிருந்து உத்ரா உன்னிகிருஷ்ணன், ஜி வி பிரகாஷ் குரல்களில். கேட்போம் நேர்களே.
1: मुझे लेजी को लास्ट बेंच मारा मंडे
2: टिफिन बॉक्स समय कट आयन பண்ணு யூனிஃபார்ம்
1: மாத்த கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு
2: லேட் நைட் பாலிஷ் போடு அதுக்கு சக்ஸ வாஷ் பண்ணு
1: டெய்லி லேட் கெட் அவுட்
2: தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு
1: ஹோம் வர்க் எஸ்கேப்
2: டெய்லி இதே வேலையா போச்சு
1: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
2: பிம்பிலிக்கி பிலாபி

0: நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் மதுரத்தென்றலோடு. வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சியில் கேட்கலாம் தெய்வ திருமகள் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 7:51 9 நிமிடம்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ.
1: இங்கே உட்காரங்கி, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிப்படையே.
2: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
3: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: நேரில் இணைந்திருக்கும் மதுரத்தண்டலில் இனி வருகிறது பெனிதயாள் மகதி குரல்களில் என்னை அறிந்தாள்.

0: மதுரத்தென்றலின் இந்த பகுதியை நிறைவு செய்ய வருகிறது கனா. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் நேர்லையா.
1: Jing jing jing jing jing jing jing jing jing.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 8:30.
1: ஆகாஷ்வாணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம்.
2: நாடு முழுவதும் சார் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இப்போ துவங்கி இருக்குது. எவ்வளவு நாள் பொறுத்து இந்த பணி இப்போ துவக்கப்படுது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம்?
3: நம்ம இந்தியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் த்ரோ அவுட் கண்ட்ரி கவர் ஆகிற மாதிரி சென்சஸ் பண்ணது 1881 வந்து த்ரோ அவுட் இந்தியா கவர் பண்ணுற மாதிரி சென்சஸ் பண்ணாங்க. அந்த சீரீஸில் இப்போ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரம் அடைந்த பின்பு நம்ம பார்த்தோம்னா இது வந்து 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அரசாணை வந்து ஜூன் மாதம் 2025 வந்து இதை வெளியிட்டாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து இது வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அரசாணையிலும் இது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு 16 அப்புறம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 2011 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. பட் கோவிட் தொற்றின் காரணமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அப்போ நடைபெறவில்லை. இது வந்து நம்ம 15-16 கழித்து நம்ம இதை பண்ணுறோம். நார்மலாக வந்து 10 ஒருக்கா நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு வர்றோம். கோவிட்னால இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குண்டான ப்ரிப்பரேட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்பயும்

0: மே ரெண்டு ஃபேஸாக நடக்கும். இதில் முதல் கட்டமாக வந்து இந்த வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு, நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ். இரண்டாவது கட்டமாக நடைபெறுவ அந்த எக்ஸசைஸுக்கு பேர் வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன், அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு வரும். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஆகஸ்ட்டு 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரையிலான தொடர் 30 நாட்கள் அந்த ஒரு கால அவகாசத்தில் நடக்கணுன்றது தான் வந்து இப்போதைக்கு முடிவாயிருக்கு. 30 நாட்கள் திட்டம், அந்த 30 நாட்களில் தான் முதல் கட்டம் சென்சஸ் 2027 முதல் கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்புக்கான களப்பணி நடைபெறுவது. ஒரு மாத காலத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இந்த சென்சஸ் 2027 என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற இருக்கிற முதல் முழுமையான டிஜிட்டல் வழியில் இந்த சென்சஸ் நடக்க போகுது. இது வந்து 100% டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு மெயினான ஸ்பெஷல் ஃபியூச்சர் இந்த சென்சஸ். இது இல்லாமல் முதல் முறையாக வந்து இந்த சென்சஸில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வந்து சுய கணக்கெடுப்புன்னு ஒரு வசதி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சுய கணக்கெடுப்புனா மக்கள் வந்து அவங்கள பற்றின விவரங்களை அவங்களாவே பதிவு செய்கிற மாதிரி ஒரு வசதி வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 30ஆம் தேதி களப்பணி நடைபெறுவதற்கு முந்தைய 15 நாட்கள் கால அவகாசத்தில் இது நடக்கவிருக்கு, சுய கணக்கெடுப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில்.
1: இதில் ரெண்டு வார்த்தை சொன்னீங்க சார், மூணு கூட சொன்னீங்க, முதல்ல ரெண்டுக்கு ஒரு விளக்கம் வேணும். வீட்டு பட்டியலிடல்னு ஒன்று சொன்னீங்க, அப்புறம் வீட்டு வசதி கணக்கெடுப்புன்னு சொன்னீங்க, ரெண்டு அப்படின்னா என்ன சார்?
0: சென்சஸ்னுடைய முதல் கட்டத்தை வந்து நம்ம ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ். ஹவுஸ் லிஸ்டிங்றது தான் வந்து வீட்டு பட்டியல், ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது தான் வீட்டு வசதி கணக்கெடுப்பு. இது ரெண்டும் சேர்ந்து தான் முதல் கட்டம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சென்சஸ்ன்றது வந்து இது ரெண்டும் சேர்ந்து தான். இந்த ஃபேஸில் வந்து நம்ம மெயினாக வீடுகளை பற்றின தகவல்களை சேகரிக்கிறோம். வீட்டில் என்ன மாதிரி வசதிகள் இருக்குது, வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, வீட்டில் வேறு என்னென்னலாம் அவங்கக்கிட்ட வந்து வசதிகள் இருக்குது அப்படின்ற தகவல்களை தான் வந்து நம்ம இந்த முதல் கட்டத்தில் வந்து சேகரிக்கிறோம். அதனால இந்த பெயர். எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம், சென்சஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பில்டிங்ஸுக்கும் நம்ம நிலத்து மேலே இருக்கிற எல்லா பில்டிங்ஸையுமே இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், எத்தனை கட்டடங்கள் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அதனால அந்த வீட்டு பட்டியலிடல்ன்றது. அது இல்லாமல் நம்ம இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்ற தகவலை நம்ம சேகரிக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கு, வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அப்படின்ற பெயர் வந்திருக்கு.
1: மூணாவது ஒன்று சொன்னீங்க சார், டிஜிட்டல்.
0: ஆமாம்,
1: இது உலகமே டிஜிட்டல் உலகம் தான். இந்த டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் வசதியை நாம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பயன்படுத்தலைன்னா தான் ஆச்சரியம். இருந்தாலும் அந்த டிஜிட்டல் கணக்கெடுப்பு பற்றி சொல்லணும்.
0: இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அது ஃபுல்லாகவே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ் 100% எப்பயுமே டிஜிட்டல் தொழில் முறையை பயன்படுத்தி நடக்கலை. மேனுவலாக வந்து அவங்க பேப்பர்ஸ் கேரி பண்ணுவாங்க, சென்சஸுக்குனே ஸ்பெஷலாக பெரிய சீட் இருக்கும், அதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட்ஸை தான் கணக்கெடுப்பாளர்கள் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக போய் அதில் வந்து தகவல்களை வந்து சேகரிப்பாங்க. இந்த சென்சஸ் 2027 பொறுத்த மட்டுக்கும் இதில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இதில் பேப்பரே இல்லை, இது வந்து 100% டிஜிட்டல் தொழில் நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த சென்சஸ் நடக்க போகுது. கணக்கெடுப்பாளர்கள் வந்து மொபைல் எடுத்துகிட்டு போவாங்க, மொபைலில் அந்த என்ன கேள்விகள்லாம் கேட்கப்படவிருக்கோ அதுக்குண்டான செயலிகள்லாம் ஆல்ரெடி வந்து எல்லாம் டெவலப் ஆகி டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வேற வேற மாநிலங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திட்டாங்க. முழுக்க முழுக்க கணக்கெடுப்பாளர்னுடைய அலைபேசி மொபைலில் இந்த மொபைல் செயலிகள் மூலமாகவே இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கிறாங்க. நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து சேகரிக்கிற தகவல்கள் அங்கேருந்து அவங்களோட இதுலேருந்து சர்வரில் போய் நேரடியாக சேவ் ஆயிரும். இது ஒரு பகுதி. இது இல்லாமல் அந்த சுய கணக்கெடுப்புன்னு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இந்த சென்சஸ்க்கு வந்து ஒரு சிறப்பம்சம் சுய கணக்கெடுப்பு அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அந்த சுய கணக்கெடுப்பு கூட வந்து இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி se.census.gov.in அப்படின்னு ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டலினுடைய அட்ரஸ், இது இணையதளத்தினுடைய அட்ரஸை நான் வந்து மக்களோட பயன்பாட்டுக்காக வேண்டி நான் இன்னொரு முறை சொல்கிறேன், எஸ்இ செல்ஃப் எனுமரேஷன், அதுக்கு வர்ற se.census.gov.in, இதுதான் இந்த போர்ட்டல் se.census.gov.in. மக்கள் வந்து இந்த போர்ட்டலை அவங்களோட மொபைல் நம்பர் மூலமா இதை அக்சஸ் பண்ணலாம். மொபைல் நம்பர் போட்டால் உள்ளே போகும், அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அது மொழியை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லும். 16 மொழியில் இருக்குது, அவங்களுக்கு என்ன மொழி வேணுமோ, இங்கிலீஷ் தமிழ் என்ன மொழி வேணுமோ அதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து அவங்களோட வீடுக்குண்டான அந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் அதில் ஓப்பன் ஆகும். அவங்க அவங்களோட வீட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி பின் பண்ணணும். அது பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் அதில் வரும். அந்த 33 கேள்விகளுக்கு இந்த வீட்டுக்கு அவங்க பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா

ஒரு நம்பர் வரும், ஒரு கோடு மாதிரி வரும், அது அவங்க மொபைலுக்கு மெசேஜாகவும் வந்துடும். அவங்க மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் போடுறாங்களோ அந்த மொபைல் நம்பரும் மெசேஜாகவும் வந்துடும். அதை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது எப்போ அப்ரூவல் ஆகும்னா இவங்க சேவ் பண்ணி வச்சிடணும். இதுக்குண்டான டைம் பீரியட் வந்து ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 15 நாட்கள் மட்டும்தான் இந்த போர்ட்டல் வந்து ஓப்பனாக இருக்கும். அதுக்கு பிறகு க்ளோஸ் ஆயிரும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு நடுவில் கணக்கெடுப்பாளர்கள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தப்போ இவங்க என்ன சொல்லணும், நாங்கள் சுய கணக்கெடுப்பு வசதியின் மூலமாக நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம் சொல்லிட்டு அந்த கூட வந்து அவங்க கிட்ட காட்டணும். அவங்க காட்டினாங்கன்னா அந்த கணக்கெடுப்பாளர்களுக்கு ஆல்ரெடி

0: மறுபடியும் அந்த வீட்டில் வந்து 33 கேள்விகளை வந்து கேட்க வேண்டிய அவசியம் வராது, கேட்க மாட்டாங்க.
1: மக்கள் படித்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் இந்த செல்ஃப் எனுமரேஷனுங்கிறதுல நிச்சயமாக அவங்களே அதை பயன்படுத்தி ரெடி பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய அலுவலர்களுக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கும், வேகமாக அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அதனால் செல்ஃப் எனுமரேஷனுக்கான அந்த போர்ட்டல் வந்து அந்த 15 நாள்
0: மட்டும்தான், ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை
1: திறந்திருக்கும்.
0: இதனால் இந்த மாதிரி செயலிகள், போர்ட்டல், ஈவன் ஒரு டேஷ்போர்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த சென்சஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லி ஒரு பெரிய சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லா ஏ டு விஜெட் எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் நம்ம கண்டக்ட் பண்ணுறது, அந்த ட்ரைனிங் மாடியூல் நம்ம பண்ணுறது, ட்ரைனிங் பேச்சஸ் கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு உண்டான அட்டெண்டன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த ஒரு இதில் வந்து நம்ம ஜிஐஎஸ் மேப்ஸை வந்து வரைபடங்களை பயன்படுத்தி தான் வந்து அந்த ஏரியாவெலாம் நம்ம டிமார்க்கேஷன் பண்ணுறோம். அதனால் துல்லியமான தகவல்கள், துல்லியமான அந்த ஏரியாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ட்ரைனிங் கொடுக்கறது, ஈவன் மெயினாக நம்ம சென்சஸில் வந்து அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்ன்றது வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். வில்லேஜ் ரிஜிஸ்டர், டவுன் ரிஜிஸ்டர், சார்ஜ் ரிஜிஸ்டர், இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்லாம் இது எல்லாமே மேனுவலாக தான் தயார் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த போர்ட்டல் மூலியமாகவே தான் இது எல்லாமே தயார் பண்ணுற மாதிரி வசதிகள் வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
1: இதில் ஒரு பயம் உண்டாகாதா, பய உணர்ச்சி ஏற்படாதா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்லிட முடியாது சார். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் படித்தவர்கள் மெத்த படித்தவர்களும் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு நீங்கள் போய் டிஜிட்டலு நாங்கள் கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பய உணர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரி களப்பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி நாம் சால்வ் பண்ணுவோம்?
0: மெயினாக சென்சஸில் வந்து கணக்கெடுப்பாளர்கள் வந்து அரசு ஊழியர்களாக தான் இருக்கிறாங்க. அதில் மெயினாக டீச்சர்ஸு, வேறு வேறு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இவங்க தான் வந்து கணக்கெடுப்பாளர்களாக, சூப்பர்வைசர்களாக நம்ம பயன்படுத்துகிறோம். இவங்க எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் சென்சஸாக இருக்கிறதுனால தான் முன்னாடிலாம் ஒரு நாள் ட்ரைனிங் இருக்கும், இல்லை ரெண்டு நாள் ட்ரைனிங் இருக்கும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு 3 ஃபுல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம். அதில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கே ஒரு நாள் இருக்கு. எல்லாம் அந்த ஆப்ஸு, போர்ட்டல், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணி ஃபெமிலியரைஸ் ஆகணுன்ற மாதிரி அந்த ட்ரைனிங் இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க,
1: ஓரளவுக்கு
0: மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுல இதுவும் வந்து வேற ஒரு ஆப் மாதிரி தான், நம்ம நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். செயலிகள், இதுவும் வந்து ஒரு செயலி மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம பேப்பரில் என்ன கேள்வி இருக்கோ அதே கேள்வி வந்து அதில் வரப்போது, அவ்வளோதான். அவங்களோட நேமு, பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிறாங்க, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த செயலியை அதை ஓப்பன் பண்ணோடனே அதே தான் வரும், அந்த பேப்பர் மாதிரியே தான், ஆனால் மொபைலில் வரும். இந்த வீடுனா அந்த வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணுன்றக்கு நம்பர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே எதுவும் எழுத வேண்டியதெல்லாம் இல்லை, எல்லாமே கோடு வேர்டாக தான் இருக்கும். எஸ்னா 1, நோனா 2, இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க அதை கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு இல்லாட்டி வந்து அந்த 2 இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க போயிடலாம். அந்த செயலி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ரெண்டாவது, இவங்க வீடுகளுக்கு போகிறப்ப அவங்க ப்ராப்பராக அந்த ஐடென்டி கார்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இப்போ இந்த போர்ட்டலை பற்றியும் நான் சொன்னேன், அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலில் மக்கள் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருந்தால், அது வந்து நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, அவங்க வீட்டில் அந்த மாதிரி கம்ப்யூட்டரு பற்றி தெரிஞ்சவங்க, ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க, அவங்க மூலியமாகவும் அதை வந்து பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு இன்டர்நெட் பேங்கிங் எப்படி பண்ணுறோமோ, யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம மொபைல் நம்பரை யூஸ் பண்ண போகிறோம், லாகின் பண்ண போகிறோம், ஓடிபி வரும், அதை வச்சுட்டு நம்ம அது ஓப்பன் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துடும், அதிலே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய அதில் வர டவுட்ஸ், இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அதிலே இருக்குது. அந்த போர்ட்டல்லே வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து அதெல்லாம் இருக்குது.
1: இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருனுடைய விவரங்களும் தேவைப்படுமா சார்?
0: இந்த முதல் கட்டத்தில் வந்து நம்ம மெயினாக குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பற்றின விவரங்களை வந்து நம்ம சேகரிக்கிறது இல்லை. குடும்ப தலைவரின் பெயர் கேட்குறோம், அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்குறோம். இதுதான் அந்த பர்சனல் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ். அந்த குடும்ப தலைவரோட அவர் மேலா ஃபீமேலா அதோட நின்றும். மிச்சது எல்லாமே அந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வரும். அந்த வீட்டில் வந்து எத்தனை அறைகள் இருக்குது, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கே கழிப்பறை டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, குடிநீர் வசதி இருக்கா, அவங்களோட ஃப்ளோரிங் இருக்குன்னா தரை வந்து பிரதானமாக எந்த பொருளில் தரை போட்டிருக்கிறாங்க, டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, சிமெண்ட்டில் பண்ணியிருக்காங்களா, மதில் சுவர் இருக்குன்னா சுவரில் வந்து பிரதானமான பொருள் என்ன, ரூஃபில் வந்து பிரதானமான பொருள் என்ன, அவங்களுக்கு கழிப்பிட வசதி இருக்குன்னா அது வந்து உள்ளேயே இருக்கா இல்லை வெளியில் இருக்கா, ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் இருக்குன்னா உள்ளே இருக்கா இல்லை வெளியில் இருக்கா இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பண்ணணுமா, இது இல்லாமல் அவங்க வீட்டில் கிச்சன் இருக்கா, கேஸ் கனெக்ஷன் பயன்படுத்துகிறாங்களா, டிவி இருக்கா, மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, சைக்கிள், 2-வீலர், 4-வீலர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதில் நம்ம வந்து கேட்குறோம். அந்த நபர்களை பற்றின முழுமையான தகவல்கள் வந்து இரண்டாம் கட்டத்தில் சேகரிக்கிறோம்.

0: அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் கட்டம் நடைபெறும். அந்த பாப்புலேஷன் எனுமரேஷன் ஃபேஸில் அந்த குடும்ப நபர்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம செகண்ட் ஃபேஸில் கலெக்ட் பண்ணுவோம். அதில் வந்து எத்தனை நபர்கள் இருக்காங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட வயது என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்க வேலைக்கு போகிறாங்களா இல்லையா, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி எல்லாமே அந்த ஃபேஸில் வந்து கவர் ஆகும்.
1: இதெல்லாம் ரகசியம் பாதுகாக்கப்படுமா சார்?
0: ஆமாம், சென்சஸ் ஆக்டிலேயே வந்து இதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. என்ன தகவல்கள் நம்ம சேகரிக்கிறோமோ அது வந்து 100% செக்யூர், வேறு எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. அது ஆக்டிலேயே இன்பில்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக டேட்டா செக்யூரிட்டிக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கும், அந்த டிஜிட்டல் ஆக்ட் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுபடி என்னென்னலாம் அதில் பேசிக்கான சேஃப்டி ஃபியூச்சர்ஸு செக்யூரிட்டிக்கு என்னெல்லாம் மெஷர்ஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து யாருமே அதை சேவ் பண்ணவும் முடியாது. நேரடியாக அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க மொபைலில் இவங்க ரெக்கார்ட் பண்ணோன்னே நேரடியாக அது சர்வருக்கு தான் போகும். அதை யாரும் சேவ் பண்ணிக்கிற முடியாது, சர்வருக்கு தான் போகும். ரெண்டாவது, இந்த தகவல்களை வந்து பர்சனல், அது தனித்துவம் வாய்ந்த தகவல்கள், அவங்களுக்கு தனிப்பட்ட விவரங்களை வந்து எங்கேயுமே, ஈவன் டிபார்ட்மெண்ட்ஸுமே அதை எங்கேயுமே வெளியிட மாட்டாங்க. இப்போ நான் ஒரு பேரே ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அந்த பேரோ அவங்க வீட்டில் இந்த பர்டிகுலர் வீட்டில் இத்தனை ரூம் இருக்குது அந்த மாதிரி தகவல்களை வந்து எங்கேயுமே நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு பேஸ், ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக தான் இது பயன்படுத்த போகிறோம் நம்ம. இப்போ ஓவராலாக தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இத்தனை வீட்டில் கழிப்பறை வசதி இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்த போகிறோமே ஒழிய, இவங்க பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட தகவல்கள் வந்து இன்னார் வீட்டில் அந்த மாதிரிலாம் வந்து எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் பப்ளிஷும் பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் டேட்டா பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட இந்த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ் டேபிளேஷன் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. இந்த மாவட்டங்கள் வாரியாக இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இவ்வளவு தமிழ்நாட்டில் மொத்தம் இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, இந்தியாவில் இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, இத்தனை மொபைல் இருக்குது, இப்படி தான் பண்ணுவாங்களே ஒழிய ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸும் எங்கேயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்குண்டான எல்லா சேஃப் கார்ட்ஸும் இருக்குது.
1: இது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் நீங்கள் கணக்கெடுக்க போகிறீங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் அந்த நபர் உண்மையும் சொல்லலாம் பொய்யும் சொல்லலாம்.
0: ஸோ நம்ம இந்த சென்சஸ் ஆக்ட் படி என்ன இருக்குன்னா, மக்கள் வந்து சரியான தகவல்களை கொடுக்கறது வந்து அவங்களோட ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் இருக்குது. அது அவங்களோட பொறுப்பு, கடமை, பொறுப்பு அப்படின்னு இருக்குது. தே ஆர் பவுண்ட் டு கிவ் தி கரெக்ட் இன்ஃபர்மேஷன். அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்கணும். பட் அதே சமயம் அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்குறாங்களா, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் நம்ம எதுவும் கலெக்ட் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் மொபைல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மொபைல் இருக்குன்னா அந்த மொபைலை காட்டுங்க, இல்லாட்டி என் வீட்டில் வந்து 4 அறைகள் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நான் 4 அறையும் வந்து பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதில்ல. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறது, அந்த ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பர்பஸ்ஃபுல்லாக அவங்க வந்து தப்பான தகவல்களை கொடுக்குறாங்க, இல்லை சரியான தகவல்களை வழங்கலை, இல்லை ஒத்துழைக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆக்டில் வந்து ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் நாங்கள் நம்மளோட கணக்கெடுப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வந்து நாங்கள் ட்ரைனிங்கில் சொல்லியிருக்கோம்னா, முடிஞ்சளவுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்பை நீங்கள் வாங்கிட்டு சரியான தகவல்களை நீங்கள் பதிவு செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்னா தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. இது வந்து பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் இருக்கிறதுனால இதையே பேஸாக வச்சு எந்த ஒரு ப்ரோக்ராமும் நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம அதோட ஆத்தென்டிசிட்டி இதெல்லாம் செக் பண்ணுறதில்ல.
1: கணக்கெடுப்பாளர் வீட்டுக்கு போகிறாங்க, ஆவணங்கள்லாம் பார்க்குறாங்க அல்லது கேட்குறாங்க. நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு ஆவணம் இருக்குது சார், ஆதார்னு ஒன்று வச்சுருக்குறோம். அப்புறம் எல்லாருமே இப்போ பேன் வச்சுருக்குறாங்க. அப்புறம் பெரும்பாலான இடங்களில் கேட்கக்கூடிய இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் இதற்கு பயன்படுமா?
0: இல்லை, இந்த முதல் கட்டத்தில் இந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. முதல் கட்டத்தில் வந்து உங்களுடைய மொபைல் எண் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அது வந்து ஆப்ஷனல். 33 கேள்விகளில் அந்த கேள்வி மட்டும்தான் ஆப்ஷனல், மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து அவங்க கட்டாயம் பதில் கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பர் விருப்பம்னா நீங்கள் வந்து தெரிவிக்கலாம், அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறாங்க. விருப்பம் இல்லைங்க, எனக்கு நான் ஷேர் பண்ண விரும்பலை அப்படின்னா அதுவும் தேவையில்லை. இரண்டாம் கட்டத்தில் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம். இரண்டாம் கட்டத்தில் என்னென்ன கேள்விகள்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்ற இன்னும் அரசாணையும் வெளியிடப்படலை. அதில் வந்து நம்மளுக்கு தெரிய வரும், வேற ஏதாவது ஆதார் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி பேன் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்கலாம் இல்லை கேட்காமலும் இருக்கலாம். அதுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ முதல் கட்டத்தில் 33 கேள்விகள்ன்றது இந்தியா முழுக்க இதே 33 கேள்விகள் தான் கேட்குறாங்க.
1: காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
0: இதே 33 கேள்வி தான். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எல்லா ஸ்டேட்லையும் அவங்கவுங்க கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினை விட்டுட்டு நம்ம வேறு கேள்விகளை கேட்க முடியாது. அதே மாதிரி இரண்டாம் கட்டத்துக்கான கேள்விகள் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேபி செப்டம்பர் மாதத்தில் அது வெளியிடும்.
1: இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து உள்ளூரில் இருப்பார் சார், இன்னொருத்தர் வந்து வெளியூரில் இருப்பார், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.
0: நம்ம நார்மலாக வந்து எல்லாருக்குமே பேஸ் வந்து என்னவா பண்ணுறோம்னா, அவங்க நார்மலாக வசிக்கும் இடம், வழக்கமாக வசிக்கும் இடத்துல தான் அவங்கள வந்து நம்ம கணக்கெடுக்கணும். அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு பேஸ். அவங்க அதிகமான டைம் இங்கேயே இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து வேற ஊரில் இருக்கிறாரு, அவர் மேக்சிமம் அங்கேயே தான் இருக்கார், அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போறாருன்னா அவர் அங்கே தான் கணக்கெடுப்பாங்க.
1: அங்கங்கே இருக்கிறவங்களும் அங்கங்கே அப்படியே எடுத்து
0: வழக்கமான வசி

0: இருப்பிடத்தில் அவங்க பண்ணணும். நான் ரெண்டு நாள் வந்து விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா அவங்கள வந்து அங்கே நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அங்கே வர்றப்ப நீங்கள் கணக்கெடுத்துக்கங்கன்னு, நீங்கள் உங்கள் இதை கொடுத்துக்கங்கன்னு நம்ம சொல்லுவோம்.
1: இது உள்ளூரில் உள்நாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாடாக இருந்தால் சார்
0: வெளிநாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். வெளிநாட்டுக்கு வந்து இங்கே தான் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. அப்போதைக்கு இந்த 30 நாள் பீரியடில் வந்து அவங்க ஒரு 10 நாள் வந்து ஒரு வெளிநாடு ட்ரிப்பு போகிறாங்கன்னா அவங்க இங்கே வந்துருவாங்க. ஆனால் அவங்க மேக்சிமம் வெளிநாட்டிலே தான் இருக்கிறாங்க, என்ஆர்ஐ மாதிரி இருக்கிறாங்க, அவங்க அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி டயத்தில் அவங்கள நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களோட வழக்கமான வசிப்பிடம் வந்து வெளிநாடாயிருது, இந்தியா இல்லை.
1: இந்த மாதிரி கணக்கெடுக்கிறதுலாம் சார் எந்த வகையில் வந்து அரசாங்கத்துக்கும் சரி ஒரு தனி மனிதனுக்கும் சரி உதவிகரமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இப்போ இந்த நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலியமாக நம்ம சேகரிக்கக்கூடிய தகவல்கள் வந்து இந்த கல்வி, சுகாதாரம், சாலை வசதிகள், குடிநீர் வசதி, வேற தொழில் ரிலேட்டடான வசதி, அடிப்படை தேவைகளுக்கு உண்டான வசதி, இதுக்குண்டான திட்டமிடலுக்கு வந்து இது பயன்படும். இப்போ நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருந்தோம்னா, இப்போ நம்ம எல்லா வீட்லையும் பார்க்குறோம் கேஸ் கனெக்ஷன். நிறையா வீடுகளில் இப்போ கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பேர்கிட்ட கேஸ் கனெக்ஷன் இல்லை. அப்போ நிறையா பேர் விறகடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம இப்போ கேஸ் கனெக்ஷன் எல்லாரும் கொடுக்கணும்னா நம்ம கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும், இல்லை இம்போர்ட் பண்ணணும். அதுக்குண்டான தேவைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை வீட்டில் வந்து கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ரஃபாக ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற பிளான் பண்ணலாம். அடுத்த 10 வருஷத்தில் 10 கோடி கனெக்ஷனாக இருக்கதை நான் 20 கோடி பண்ணுறேன், 30 கோடி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் நம்ம ப்ரொடக்ஷனையும் பார்க்கணும். இந்த மாதிரி திட்டமிடலுக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஆகும்.
1: எந்த அளவுக்கு மக்கள் இதற்கு ஒத்துழைப்பார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: நம்ம தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு முன்மாதிரியான மாநிலமாக தான் திகழ்ந்துக்கிட்டே வருது. அதனால மக்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்குண்டான விழிப்புணர்வும் வந்து நம்ம எல்லா மாவட்ட ஆட்சியர்கள் மூலியமாகவும், எல்லா தாசில்தார்கள் மூலியமாகவும், அங்கே மாவட்டங்களில் தாலுக்கு லெவலில், ஈவன் நகர்ப்புற இதில் இருக்கிற நகராட்சிகள் எல்லாத்துலேயுமே நம்ம விழிப்புணர்வு, இந்த பப்ளிசிட்டிலாம் நிறையா பண்ணுறோம். ஸோ அதனால நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
1: இது சம்மந்தமாக தொடர்பு கொள்ளலாமா யாரையாச்சும்? அதுக்குன்னு நீங்கள் ஏதாச்சும் அலுவலர்கள் அங்கங்கே வச்சுருப்பீங்க அல்லது பொதுவாக?
0: இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த பணியில் வந்து 160,000 பேர் ஈடுபடுறாங்க.
1: 160,000
0: பேர் ஈடுபடுறாங்க. ஒரு கணக்கெடுப்பாளருக்கு வந்து ஒரு பகுதின்னு கொடுப்போம். ஒரு கணக்கெடுப்பாளர் வந்து நார்மலாக ஒரு 250 வீடுகளில் இந்த 33 கேள்விகளை கேட்டு அதுக்குண்டான பதில்களை வந்து அவர் சேகரிக்கணும். 250 வீடுகள் இல்லைன்னா ஒரு 800-900 மக்கள் தொகை அளவு, அதுதான் வந்து ஒரு ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகளில் வந்து அவங்க வந்து அந்த தகவல்களை சேகரிக்கணும். அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க ஏரியாவை கவர் பண்ணுவாங்க.
1: இந்த துறையினுடைய ஒரு இயக்குனராக, தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய இயக்குனராக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக நீங்கள் சொல்லலாம், இந்த சென்சஸ் பணிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் மக்கள் பங்கேற்கணும், அது உங்களுடைய கடமை பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை வரவேற்று உங்களுடைய கருத்தை பொது கருத்தாக சொல்லலாமே.
0: நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தமிழ்நாட்டில் August 1 to August 30 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பிற்கான வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தாமாக முன்வந்து இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்தால் ஸோ அது இயக்குநரகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் உதவியாக இருக்கும். அதே சமயம் கணக்கெடுப்பாளர்கள் தங்களது வீட்டிற்கு வருகை தரும்போது அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான தகவல்களை கொடுத்தால் நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் திட்டமிடலுக்கு அது உறுதுணையாக இருக்கும். ஆகவே மக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பை அளிக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: வேற ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாத தகவல் சார்?
0: தேதிகளை வந்து மக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சுய கணக்கெடுப்பிற்கான தேதி July 17 முதல் July 31 வரை 15 நாட்கள் மட்டுமே இந்த கால அவகாசம் உள்ளது. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் களப்பணி, முதல் கட்டத்திற்கான களப்பணி நடைபெறுற தேதிகள் August 1 முதல் August 30 வரை உள்ள 30 நாட்கள் மட்டுமே, இந்த 45 நாட்கள் மட்டுமே இது நடைபெற உள்ளது. ரெண்டையும் சேர்த்தோம்னா இந்த தேதிகளை வந்து மக்கள் நினைவில் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: சனி ஞாயிறு வீக் டேஸ் எல்லா நாளும் இது நடைபெறும் சார்.
0: ஆமா, அந்த கணக்கெடுப்பாளர் அவங்களுக்கு வகிச்ச பணியை வந்து அவங்க முடிக்கணும். அந்த 30 நாளைக்குள்ள அவங்க முடிச்சுக்கலாம். அவங்க எப்போ வேணாலும் போய்க்கலாம். சனி ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம், ஒர்க்கிங் டேஸ்லையும் போகலாம், ஆஃப்டர் ஒர்க்கிங் அவர்ஸ் போகலாம், ஈவினிங். இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈவினிங் போகலாம், 6 மணி 7 மணி அந்த மாதிரி டயத்து கூட போய்க்கலாம். இந்த டைம் இந்த டே அப்படின்ற எதுவும் கிடையாது. இந்த 30 நாளைக்குள்ள 250 வீட்டில் நீங்கள் இந்த 33 கேள்விகளுக்கு உண்டான பதில்களை சேகரிக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறோம்.
1: அதனால நிச்சயமாக பயப்படக்கூடாது.
0: ஆமாம்,
1: சார் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்களுடைய அந்த கார்டோட தான் வருவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புலேருந்து வந்திருக்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தரணும். இது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கிட்டு பொதுமக்கள் அனைவரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கியமான பணி இந்த மக்கள் கணக்கெடுப்பு பணி. இயக்குனர் சொன்னது போல ஒத்துழைப்பு கொடுக்கும்படி வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேர்முகம். பங்கேற்றவர் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்கள். உடன் உரையாடியவர் பி சரவணன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடரும் மதுரத்தென்றலில் இனி பாடல் கேட்போம், காதலுக்கு மரியாதை. இந்த திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், எஸ் என் சுரேந்தர், அருண்மொழி, சித்ரா குரல்களில்

மதுரத்தின் நெல் கேட்டீர்கள் நேர்களே. இனி அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனை அடுத்து 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல்.

சரி, நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். வாழ்ந்திடுவோம் வாரீர் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆரபி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து மரிவேற திக்கேவரு என்ற பட்னம் சுப்பிரமணியர் கீர்த்தனை லதாங்கி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் இப்பொழுது 9:29 15 நொடி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியிலடுத்து நதஜன பாலினி, நளினகாந்தி ராகம், ஆதித்தாளம், தஞ்சாவூர் சங்கர ஐயர் கீர்த்தனை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி. அடுத்ததாக ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹர்ட்ஸ். நீங்கள் கேட்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஆசை திரைப்படத்திலிருந்து சித்ரா உன்னிகோஷின் குரல்களில் தேவா இசையில் கேட்கலாம்.

நேரம் 10:07. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக புதிய முகம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா குரல்கள் கேட்கலாம்.

நேரம் 10:12 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். இனி கண்டுகொண்டேன். இந்த திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் கேட்போம் நேர்களே.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி வருகிறது பீமா. இந்த திரைப்படத்திலிருந்து பிரசன்னா, ஹரிஹரன், மதி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல். பாடல் ஒலிக்க இருக்கும் நேரம் 10:45.

எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியிலிருந்து நிகழ்ச்சியில் இனி வருகிறது நந்தா. இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், மால்குடி சுபா குரல்களில் பாடல் கேட்போம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நேயர்கள் இதுவரை கேட்டு முடிந்தீர்கள் எனக்கு பிடித்த பாடல். இனி தொடர்வது சென்னை அஞ்சல்
1: மணி ஆகாஷ்வாணி. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.
3: புறநானூற்றில் பெண் பார்ப்புள்ளவர்கள் பங்கேற்பவர் முனிவர் சே ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
4: பண்டை காலம் தொட்டு நமது பாரத நாடு பெண்களை சக்தியாக தெய்வமாக போற்றி வருகிறது. நமது தமிழ் மரபும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை பெண்களை கண்கள் என சீர்தூக்கி மெச்சுகிறது. வீரம், போரின் சிறப்பு போன்றவற்றை விதந்தோம்பும் புறநானூற்றில் பெண்பார் புலவர்களின் பாடல்கள் சிந்தனையை தூண்டி நம்மை கருத்தூக்கம் பெற வைக்க வல்லமை பெற்றவை. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜெபஜோதி புஷ்பம் அவர்களுடன் உரையாட உள்ளோம். 25 ஆண்டுகள் கல்வி பணி மேற்கொண்டுள்ள முனைவர் அவர்கள் மாணவ ஆலோசகர், கட்டுரையாளர், பேச்சாளர் என்று பன்முகத்திறன் கொண்டவர். இனி அவருடன் உரையாடலாம். வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சார்.
4: சங்க இலக்கியத்துல புறநானூற்றின் முக்கியத்துவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: இப்போ சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே கிமு 500 முதல் கிபி 200 ஆம் ஆண்டு வரை அந்த காலகட்டத்தை தான் நம்ம சங்க இலக்கிய காலம்னு சொல்றோம். இது ஒரு செவ்வி இலக்கிய காலம். இந்த இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா அகம் புறம் என்ற வாழ்க்கை இருக்குது. அகம்னா நமக்கு தெரியும், இல்லற வாழ்க்கை. புறம் என்றால் வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, அதெல்லாம் வந்து அதை பற்றி சொல்லுது. இந்த சங்க இலக்கியத்தை ரெண்டா நம்ம பிரிக்கலாம். 1 8 தொகை, இன்னொன்று 10 பாட்டு. இந்த 8 தொகை நூல்களை பார்த்தீங்கன்னா 8 நூல்கள் இருக்குது. 5 அகநூல்கள், 2 புறநூல், 1 அகம்புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 8 தொகை நற்றிணை, குறுந்தொகை, 500, 110, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லி ஒரு 8 நூல்கள் இருக்குது. இதே 10 பாட்டு நூல்களை ரெண்டா பிரிச்சிடுறோம். அது ஒன்று ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படைன்னா ஆற்றுப்படுத்துதல் இல்லைன்னா வழிப்படுத்துதல். இப்போ மன்னர்கள்ட்ட வந்து பரிசு பெற்று வருவாங்க புலவர் பெருமக்கள். அப்போ தாங்கள் எந்த மன்னன்ட்ட பரிசு வாங்கணும், வரக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி வழிப்படுத்துதல். நான் இந்த மன்னன்ட்ட பரிசு வாங்கினேன், உதாரணமாக நான் கரிகால் சோழனை பார்த்து பரிசு வாங்கினேன், நீங்களும் அங்கே போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பரிசெல்லாம் கொடுத்து உங்களுக்கு வறுமையெல்லாம் போக்குவான்னு சொல்லி மன்னருடைய சிறப்பையும் சொல்லி போகக்கூடிய இடத்தையும் என்ன செய்வாங்க, அவங்க வந்து வழிகாட்டி விடுறாங்க. ஆகவே தான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்கிறோம். ஆற்றுப்படைனா வழிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். மீதி உள்ள ஒரு 5 நூல்கள் மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை இப்படின்னு சொல்லி ஒரு 5 நூல்கள் இருக்குது. அப்போ சங்க இலக்கியத்தில் 8 தொகை 10 பாட்டு இந்த ரெண்டுமே மிக மிக முக்கியமான நூல்கள். 10 பாட்டு நூல்களில் அதிகபட்சமாக நம்ம புற செய்திகளும் இருக்குது, அக செய்தியும் இருக்குது. நற்றினை குறுந்தைகள் பார்த்தீங்கன்னா அக செய்திகள் அதிகமாக இருக்கும். இந்த புறநானூர் தான் மிக முக்கியமான நூல். ஏன் அப்படி சொல்கிறோன்னா இது ஒரு வரலாற்று களஞ்சியம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவண பெட்டகம் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா சங்க இலக்கியத்தை பற்றியும் தமிழ் இலக்கிய வரலாறு பற்றியும் எழுதுறதுக்கு மிக முக்கியமான நூலாக இருந்தது இந்த புறநானூர் தான். இதில் 400 பாடல்கள் இருக்கு. ஆனால் யார் தொகுத்தா, யார் தொகுப்பித்தார் அப்படின்னு தெரியல. தொகுத்தவர் அப்படின்னு சொன்னால் இந்த நூல்களெல்லாம் தேடி எடுத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம தொகுத்தவர் அப்படின்னு சொல்கிறோம். தொகுப்பித்தவர் யாருன்னு சொன்னால் பேட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பண உதவியோ மற்ற உதவிகள்லாம் கொடுத்தவங்க தான் நம்ம தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதை பற்றி செய்திகள் நமக்கு எதுவுமே புறநானூற்றில் கிடைக்கல. இதனுடைய அடிவரை அப்படின்னு பார்த்தோம்னா 4 முதல் 40 அடிவரை இருக்குது. இதோடைய மிக முக்கியமான சாரம்சம் அப்படின்னா நம்முடைய சங்க இலக்கியத்தை பற்றி, நம்முடைய தமிழக மக்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு, அவருடைய வீரம், உடைய பழக்க வழக்கங்கள், இறை வழிபாடு, சாப்பாடு, அவங்களுடைய நம்பிக்கைகள் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அரசியல் எப்படிலாம் செய்ய

0: தாங்க, வாணிபம் எப்படி, நம்முடைய பொருளாதாரங்கள் என்ன, என்னென்ன மாதிரி அவங்களோட கூட்டு குடும்ப வாழ்க்கையா, வாழ்க்கை முறை அமைப்புன்னு சொல்லி அகம் அதிகமான செய்திகளும் இருக்குது, புறம அதிகமான செய்திகள் இருக்குது. ஆகவேதான் டாக்டர் ஜீவ் போப்பு கூட நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தமிழ் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது அவருக்கு மிக பிடித்தமான புத்தகம் ஒன்று புறநானூறு, இன்னொன்று திருவாசகம். இந்த ரெண்டு நூல்கள் தான். இந்த புறநானூற்றை என்ன பண்ணார், ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வச்சு தன்னுடைய நாட்டுக்கு இதனுடைய தமிழக மக்களுடைய பண்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக மொழிபெயர்த்தார். இப்போ நம்மளுடைய மேநாடுகளில் பார்த்தோம்னா நம்முடைய பண்பாடு, நம்முடைய சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நாம தான் கொஞ்சம் மாறி மாறி வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நம்முடைய பண்பாடுகள்லாம் மிக மிக முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சான்றோன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்குது, 189வது பாடல், கடலுள் மாய்ந்த இளம்பருவழுதி அப்படின்னு ஒரு மன்னன் வந்து அதை பாடியிருப்பார். முன்னெல்லாம் மன்னர்கள்லாம் போர்க்கெல்லாம் செல்வாங்க. அப்போ இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்குவதற்கு என்ன காரணம், உண்டாலம்ம இவ்வுலகம் அப்படின்னு ஒரு பாடல் வரி. இந்த உலகம் இன்று வரைக்கும் சுழன்று வருது, அழிவுலாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இங்குள்ள மக்கள் வந்து மிக நல்ல பண்புடையவர்கள், அஞ்சாதவர்கள், சோம்பல் இல்லாதவர்கள். புகழ் என்றால் உயிரை கூட கொடுப்பாங்க, பழி என்றால் இந்த உலகத்தையே பரிசா கொடுத்தா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தனக்காக வாங்கி கொள்ள மாட்டார்கள். தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய மக்களால தான் இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்கக்கூடியதுன்னு சொல்லி சான்றோருக்கான ஒரு வரைவில் நடக்கத்தை கூட இந்த புறநானூர் நமக்கு கொடுக்குது. இது மட்டும் இல்லாம நம்முடைய புலவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசனை வந்து பொண்ணுக்காகவும் பொருளுக்காக மட்டும் அவர்கள் என்ன செய்யல, அவங்களை போற்றி பாடல, அவங்களுடைய சில சமயங்கள் அவர் செய்யற தவறு கூட எடுத்துரைக்க கூட அவங்க தயங்கல. அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, நேருக்கு நேர் மன்னரை கூட பேசக்கூடிய அந்த இது கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கல்வியை பற்றி, கல்வியினுடைய சிறப்பு, ஒரு மனிதன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தால் கூட அவன் படித்தால் அவன் மேன் மக்களுக்கு சமமா கருதப்படுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப மன்னனுக்கு சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா தூதாக செல்வார்கள். இப்ப அவையார பாத்தீங்கன்னா அதியமானுக்காக தொண்டைமான்ட்ட தூதா செல்வார், எப்ப நீங்க வராதப்பா, என்னுடைய அதியமான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவன் மிக பயங்கரமான பராக்கிரமசாலி, நீ வந்தா மிகப்பெரிய பிரச்சனை. ஆகவே சிறார் அது தூது சென்று அந்த போரை தவிர்க்கிறது மாதிரி. அப்புறம் அறிவுடைய நம்பி அப்படிங்கறதான ஒரு மன்னனுக்கு வந்து எப்படி மக்கள்கிட்ட வரி வாங்கணும், இஷ்டத்துக்கு என்னச்சு கூடாது, வரி வாங்கக்கூடாது, அப்படி வரி வாங்கினா அதுக்கு ஒரு ஓமையை சொல்றார். இப்போ ஒரு வயல் நிலம் இருக்குது, அங்க நெற்பயிர் நன்றாக வளைஞ்சிருக்குது, ஒரு யானையை கொண்டு விட்டா அது என்ன செய்யும், பாதி சாப்பிடும் பாதி காலம் மிதித்து அது வந்து என்ன அழிஞ்சு போயிடும். அப்போ யானையை வந்து உள்ள விட்டா அது கரெக்டா என்ன செய்யணும், சாப்பாடை கவலம் போல அதுக்கு கொடுத்தா நிறைய நாட்கள் சாப்பிடலாம். அது நம்ம கொடுக்காம அப்படியே உள்ள விட்டுட்டோம்னா அது என்ன பாதி சாப்பிடும் பாதி வேஸ்ட் ஆயிரும். இது மாதிரி தான் மக்கள்கிட்ட பார்த்து மக்களுக்கு எப்படி அவங்களுக்கு வரி கொடுக்க முடியும்னு பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம வரி வாங்கினா மக்களும் என்ன செய்வாங்க, மகிழ்ச்சியா வாழ்வார்கள், நம்ம நாட்டுக்கும் பிரச்சனை வராது. இப்படி பல செய்திகளை இந்த புறநானூறு வந்து மக்களுக்காக நம்ம சொல்லி இன்றைக்கு நம்முடைய பண்பாடு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு மிக முக்கியமான நூலாக இந்த புறநானூறு இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன்.
1: சங்க இலக்கியத்துல புறநானூற்றின் முக்கியத்துவத்தை பத்தி அருமை எடுத்து சொன்னீங்க. இதே புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள பெண்பார் புலவர்களின் பெயர்கள்லாம் என்னென்ன?
0: 16 புலவர்கள் பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க. அதுல ஔவையார் தான் மிக மிக முக்கியமான நபர். நமக்கு ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றைவேந்தன் நூல்கள்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் காவர் பெண்டு, வெண்ணி குயத்தியார், நப்பசிலையார், கோப்பெரும் பெண்டு, நன்முல்லையார், நக்கண்ணையார், இளவேனியார், கபிலருடைய பெண்மக்கள் இரண்டு பேர், பாரிமகளிர், பூங்கண் உத்தரையார், அப்புறம் தாயங்கண்ணியார், ஒக்கூர் மாசாத்தியார் மிக முக்கியமான புலவர் இவரும் கூட, காக்கைப்பாடினியார், நச்சல்லையார், பொன்முடியார், அணிலாடு முன்றியார் அப்படி சொல்லி ஒரு 16 பெண்பார் புலவர்கள் இருக்கிறார்கள். இவங்க எதை சம்பந்தப்படுத்தி பாடல்கள்லாம் பாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய வீரம், அது பெண் மக்களுடைய வீரமாகவும் இருக்கலாம் ஆண்களுடைய வீரமாகவும் இருக்கலாம், ஆனா அதிகமா பெண் மக்களுடைய வீரத்தை பற்றி மிக முக்கியப்படுத்தி பேசுறாங்க. கல்வி, ஒரு மனிதனுக்கு கல்வி மிக மிக அவசியம் அப்படிங்கிற செய்திகள் இவருடைய பாடல்களில் வெளிப்படுது. ஈகை, கண்டிப்பாக ஒரு மன்னனாக இருக்கிறவன் கண்டிப்பா செல்வத்தின் பயனை ஈதல், ஈதல் தான் கொடுப்பதுதான் உனக்கு செல்வம், அந்த கருத்தை சொல்லக்கூடிய கருத்துகள் இருக்குது. சமூக அறம், மக்கள் எப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்தார்கள், விருந்தோம்பக்கூடிய பண்பு, கூட்டு வாழ்க்கை முறை, சமூக அறத்தை அதிகமா மையப்படுத்தி அவங்க பேசுறாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கணும்னா இந்த சமுதாயத்தை சீர்படுத்தணும், அதற்காகவே இந்த நூற்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க பாடல்கள்லாம். அது இல்லாம பழைய காலத்துடைய பெண் மக்கள் எந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க, பெண் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நினைப்போம், ஆனா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆண்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த குடும்ப அமைப்பு நன்றாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவர்கள் என்ன செய்யல, கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை அப்படின்னா அவருடைய கருத்துக்களுடைய பாடல்கள்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் பரிச்சயமான ஔவையார்ல இருந்து ஆரம்பிப்போம். ஔவையார் அவருடைய பாடல்கள் வழியா என்னென்னலாம் நம்மளுக்கு சொல்றாங்க?
0: ஔவையார் வந்து ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அங்குள்ள ஆண் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இதை வந்து ஒரு பாடல சொல்றாரு. என்ன பாடல்னா 187வது பாடல் புறநானூற்றில், ஒரு 4 வரி பாடல், மிக அற்புதமான பாடல். நாடாக ஒன்றோ காடாக ஒன்று

0: அவலாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி வாழிய நிலனே நல்லே வாழிய நிலனே அப்படி சொல்வார். இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஆண் மக்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு பக்கத்துல பார்த்தாலும் கூட அந்த காலத்துல வந்து விவசாயம் அதிகமான முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஒரு இடத்த பண்படுத்தோம்னா அது ஆண் மக்களால தான் என்ன முடியும் செய்ய முடியும். வேளாண்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆகவே ஒரு மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால் இந்த இடத்துல ஆடவர்கள் சொல்லலாம், மக்கள்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனா மிக முக்கியப்படுத்துறது ஆடவர்கள். குடும்ப அமைப்பாக இருந்தா கூட ஆண்கள் நன்றாக இருந்தால் மனைவி மக்கள்லாம் சிறப்பா இருப்பாங்க. ஆண்கள் சிறப்பாக இல்லைன்னா ஏதாவது தப்பு தவறு செஞ்சா குடும்ப அமைப்பே கட்டு குறைஞ்சிரும். ஒரு நாடு சிறப்பா இருக்கணும்னா அங்குள்ள ஆடவர்கள் நன்றாக இருந்தா நல்லா இருக்கும். காடாக இருக்கலாம், மேட்டு நிலமாக இருக்கலாம், பள்ளமா நிலமாக இருக்கலாம், மிக உயர்ந்த நிலமாக இருக்கலாம். நில அமைப்பு என்பது நம்முடைய சமுதாய நம்முடைய தமிழ் பண்பாடுல ஐவகை நிலங்களை சொல்லியிருக்காரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால், இந்த மாதிரி நிலத்திற்குரிய அமைப்பு மக்களால் தான் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. நிலத்தை பார்த்து மக்களுடைய நற்பண்புகள் வளரல, மக்களால் தான் அந்த நிலமே நன்றாக இருக்குது. அப்ப இந்த நில அமைப்புகள் எல்லாம் சரிப்படுத்தோம்னா அது ஆண்களால் மட்டும்தான் முடியும். ஆகவே ஆடவர்கள் நன்றாக இருந்தால் அந்த நாடு என்ன செய்யும் சிறப்பா இருக்கும். ஆடவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் நாடு என்ன செய்ய முடியாது சிறப்பா இருக்க முடியாது. ஆகத்தான் நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லே வாழிய நிலனே. ஆடவர்கள் நன்றா இருந்தால் அந்த இடம் என்ன செய்யும் செழிப்பா இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு கருத்தை இந்த இடத்துல மையப்படுத்துறார்.
1: இது வந்து நாடு வளமாக இருக்கிறதுக்கு ஔவையார் சொல்ற ஒரு கருத்தை எடுத்துக்கலாமா?
0: ஆமா.
1: அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது ஔவையார் சொல்லியிருக்காங்களா?
0: பெண்களுக்கு அப்படிங்கும்போது பெண்களுடைய வீரத்தை தான் அதிகமா என்ன செய்யறாங்க அந்த இடத்துல வந்து சொல்றாங்க.
1: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஔவையார் பாடல்ல பெண்களுக்குன்னு சொல்லனா இப்போ போரெல்லாம் நடக்கும் இல்லையா, இந்த போரை வந்து தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு சண்டை வேண்டாம் சச்சரவு வேண்டாம் அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்யணும் அந்த ஆண்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இவர் வந்து அதியமானுடைய வீரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அதியமான் வீரத்தை பற்றி பேசி அதியமானோட படை வீரர்களும் சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போகும்போது நிறைய ஆண் மக்களும் போறான். போகும்போது ஒரு பையன் என்ன பண்றான், வெற்றி பெற்று திரும்பி வெளியே வர்றான். வரக்கூடிய சமயத்துல தாய் பாக்குறான், என் மகன் எப்படி வெற்றி பெற்று வரானே மிக சிறப்பா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். ஆனா ஔவையார் அவளை பார்க்கும்போது ஏதோ ஒரு மனக்குறைவு அவளுக்கு இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப அந்த பெண்மென்ட்ட கேட்கிறார், உன்னுடைய மனக்குறை தான் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இந்த போர்க்களத்துல எத்தனையோ வாலிபர்கள் போனாங்க, வெள்ளாடுகள் மாதிரி நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க, அவர்கள் மத்தியில என் பையனும் போனான், வரிசையா வெள்ளாடுகள் மாதிரி போர் வீரர்கள் நிக்கிறாங்க. போகக்கூடிய சமயத்துல என் பையன் என்ன பண்றான், அவங்கள தாண்டி முன்னால போய் சண்டை போட்டான், சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சு என்ன பண்ணிட்டான் வந்துட்டான். வந்தது மிக நல்ல காரியம்தான். இருப்பினும் அந்த போர்க்களத்துல படை வீரர்கள் செத்து போயிட்டாங்களே, அத மாதிரி என் பையனும் செத்து போய் கால் இல்லாத கட்டிலில் கிடத்தி வெண்மையான உடை போர்ப்பித்திலவே அப்படின்னு வருத்தப்படுறேங்கிறான். அவன் இந்த போர்க்களத்தை என்ன வீர மரணம் அடைஞ்சிருக்கணும். அப்ப என்ன பாடை இல்லாத கட்டில்னா என்ன அந்த பாடை கட்டில் வரிப்பாங்க இல்லையா கால் இல்ல, அந்த கட்டில என் பையனை கடத்தி அவனுக்கு மேல நினைச்சு வெண்மையான ஆடையை போட்டு ஈம சடங்கு நான் செய்யலையே அப்படிங்கிற எனக்கு அந்த வருத்தம் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஔவையார் நினைக்கிறாரு, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு வீரம் இருக்குதே, அதை சொன்னாலும் கூட மற்ற பெண்களுக்கும் நாட்டுக்காக என்ன செய்யணும் கண்டிப்பாக ஆண் மக்கள் போருக்காக போக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை கூட மறைமுகமா சொல்லி இந்த பெண்மணி ஒரு எடுத்துக்காட்டா சொல்றான். எப்படி பாருங்க, அவன் வெற்றியோட வாரான், ஆனா அவளுக்கு அது சந்தோஷம் இல்லை, வீர மரணம் அடைந்து வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும். இப்ப கூட நம்முடைய போர்க்களத்துல நம்முடைய சண்டை நடந்துச்சுன்னா என்ன எல்லை படையில அந்த வீரர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ஹானர் பண்றதுக்கு அந்த வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு கொண்டு நினைச்சுவாங்க. கொடுக்கும்போது சில மனைவிமார்கள் கூட மிக மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ற மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி வீர மரணம் என் பையன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நாட்டை மற்ற மக்கள் தாக்க வரும்போது நம் நாட்டு இளைஞர்கள் என்ன செய்யணும் தாய்மார்கள் அனுப்ப வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த ஒரு கருத்தை கூட ஔவையார் சொல்றார்.
1: அருமையா சொன்னீங்க, ஆண்களுக்கும் ஒரு இலக்கணம் சொல்றாங்க, அதே மாதிரி வீர தாய்க்கும் ஒரு இலக்கணம் வந்து சொல்றாங்க. ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ ஔவையாருக்கு அடுத்தது பொன்முடியார் அப்படின்ற பெயர் எல்லாருக்கும் பரிச்சயமானது. அவங்க என்ன சொல்றாங்க புறநானூற்று பாடல்கள்ல?
1: பொன்முடியார் பாடல்ல வந்து சமுதாய கடமைகளை ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்குமே அவரவர் நிலைக்கேற்றதான ஒரு கடமை இருக்குது. இந்த பாடல்ல அவரே ஒரு தாய் மாதிரி இந்த பாட்டை பேசுறார். என்ன பாட்டு அப்படின்னா, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தனுக்கு கடனே, ஒளிர்வாள் அரும் சமம் முறுக்கி களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு ஒரு பாட்டை சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் சமுதாயம்னா இருக்கும். அந்த கடமையை நம்ம சரிவர செஞ்சிட்டா அந்த சமுதாயம் சீர்பட முடியும். இப்ப நல்ல பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிற கடமையா இருக்கு தாய்க்கு. அது அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்பொழுது கூட நம்ம நினைச்சிரும், பெற்றெடுப்பது மட்டுமல்லாமல் பிள்ளைகளை சான்றோனாக்குவது கூட தாயினுடைய கடமையாகவும் இப்ப இருக்குது. ஆனா அந்த கால பண்ணி நல்ல பிள்ளைங்களை என்ன செய்யணும், பெற்று கொடுக்கணும், அது உன்னுடைய கடன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிள்ளைய நன்றாக படிக்க வைத்து எல்லோருக்கும் முன்பதாக நம்முடைய பையன் நல்ல பையன் அப்படிங்கிறது ஒரு தந்தையினுடைய கடமை. ஆனா தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட அதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் போருக்கு தேவையான அந்த கருவிகளை உருவாக்கி கொடுப்பது யாரு, கொல்லுனதுடைய கடன் தான். அதை கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். நன்னடை நல்கள் நல்ல நற்பண்புகளை கற்றுக் கொடுக்குது அந்த அரசினுடைய கடமை. அப்படி சொன்னா கூட போர் செய்து வெற்றி பெற்று வரும்போது அவர்களுக்கு பொண்ணோ பொருளோ அதிகமாக கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்துவது. இப்பொழுது கூட நமக்கு யாராவது விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நம்முடைய அரசாங்கம் கொடுக்குது இல்லையா, அது மாதிரி கொடுப்பது நன்னடை நல்கள் அந்த வேந்தனுக்கு கடன். அந்த பையனுக்கு என்ன கடமை, ஒளிர்வாள் அரும் சமம் பயங்கரமான போர்ல அவன் பங்கு பெற்று வெற்றி பெற்று திரும்பி வரணும், இதுதான் அவனுடைய கடன் அப்படிங்கிற செய்தியை அந்த பொன்முடியார் சொல்லிட்டு சமுதாயத்துள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது, அதை நம்ம சரிவர செய்யணும் அப்படிங்கிற கருத்தை இக்காலத்து மக்களுக்கும் உணர்த்துகிற விதமா அது அமையுது.
0: அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி பெருங்கோப்பெண்டு, அவங்களும் ஒரு பெண் பார்ப்புலவர் தான்.
1: ஆமா,
0: பொன்முடியாருக்கு அப்புறம் அவங்களை நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்க பட்சத்துல அவங்க என்ன சொல்றாங்க,
1: சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், பூதப்பாண்டியன் அவனுடைய அந்த மன்னன் வந்து இறந்துட்டார், அவருடைய மனைவி தான் இந்த கோப்பெரும் பெண்டு. கணவன் இறந்து விட்டால் பெண்கள் இணைச்சுவாங்க, கணவன் இறந்த அப்புறம் நமக்கு உயிர் வாழ்வதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயில இணைச்சுவாங்க, விழுந்துருவாங்க. அதே மாதிரி இவங்க நினைக்கிறாங்க, கணவன் இறந்த அப்புறம் இந்த கைமீன் ஒன்பை நோற்பதை விட என் கணவனோட சாவதான மேலு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அந்த கோப்பெரும் பெண்டு அந்த அம்மா என்ன செய்றாங்க, அந்த சிதைகள் இருந்து விழ போறாங்க. அப்போ சான்றோர் பெருமக்கள்லாம் தடுக்கிறாங்க, மன்னனுடைய மனைவியாச்ச எப்படி விட முடியும் அப்படி அவங்க தடுக்கும் போது அவங்க சொல்றாங்க, பல் சான்றீரே பல் சான்றீரே, செல்கை என சொல்லாது ஒளிகை என விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பல் சான்றீரே. நான் என் கணவனோட நினைச்சு என போக போறேன்னு சொல்றேனே, நீங்க வந்து என்ன பண்றீங்க, என போகாதேன்னு சொல்றீங்களே, போகத்தானே சொல்லணும். என் கணவன் இறந்த அப்புறம் நாங்கள் இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன நன்மை, உங்களுக்கு வேணா அது ஈமா படுக்கையா இருக்கலாம், எனக்கு வந்து தாமரை பொய்கை மாதிரி அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கணவன் இறந்த அப்புறம் ஒரு பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து சாதாரண பாய்கள்ல மற்றெல்லாம் படுக்க முடியாது. இப்ப இருக்கிற மாதிரி மொசைக் தரையோ மார்பிள் தரையோ அப்படிலாம் கிடையாது, பரவ கற்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலதான் அவங்க படுக்கணும், தனியா தான் படுக்கணும். நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்காது, நெய் சோறு கிடைக்காது, சோறு பொங்கின அப்புறம் அந்த பானையில அடியில அப்படியே கரைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க, அடி சோறுன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் அவங்க எடுத்து சாப்பிடணும். வேலைக்கீரைன்னு சொல்லுவோம், அது உப்பு இல்லாம போட்டு சமைச்சு சாப்பிட்டு பொட்டு இல்லாம பூ இல்லாம இப்படிலாம் வாழணுமே, அந்த இது எனக்கு வேண்டாம், என் கணவனோட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. 1827 வந்து ராஜாராம் மோகன் ராய் வில்லியம் கேரி எல்லாம் சேர்ந்து இந்த சதி ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வரணும்னு பார்த்து பண்ணாங்க. ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல மீண்டும் நடக்குது. தானா ஒரு பெண் கணவன் செத்தப்புறம் சாகிறது அது வேற, அவங்கள வந்து என்ன அப்படி ரொம்ப நிர்பந்தப்படுத்தி உள்ள போடுறதா நம்ம வந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1861 விக்டோரியா மகாராணி வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது, இந்திய நாட்டில்தான் அதிகம், மற்ற இடங்கள்லாம் அப்படி கிடையாது இல்லையா, அவங்க வந்து ஒரு சட்டம் கொடுத்து ஃபுல்லா இந்தியா முழுமைக்கு பிரகடனப்படுத்துறாங்க. அப்போ அங்கங்கே இல்லாமல் இருக்குது, இருப்பினும் ஒரு சில இடங்கள்ல திருப்பி இருக்குது. அதுக்கப்புறம் 1987 வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன பண்றாங்க, கண்டிப்பா என்னச்சணும், சதி ஒழிப்பு சட்டம் நம்ம வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1987 அது இயற்றப்பட்டு அதுக்கப்புறம் அடியோடு அது ஒளிந்தது. இப்பொழுது நம்ம சமுதாயத்தில் பார்த்தா அதிகமாக இல்லை, பெண்களுக்கு கல்வி எல்லாமே இருக்கிறதுனால கணவன் இல்லாவிட்டாலும் பிழைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இருப்பினும் சில இடங்களில் தள்ளக்கூடிய நிர்பந்தம் இல்லை, தானாக என்ன பண்ணிக்கிறாங்க, கணவன் இறந்தப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்க இறந்துடுறாங்க. அப்போ இந்த போப்பரம் பெண்டை என்ன பண்ணுறாங்க, இந்த பாடல் பல்சாண்டிரே பல்சாண்டிரே அந்த பாடல் மூலமாக கணவன் இழந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருக்குது, ஆகவே என்ன கூடாது, இந்த உலகத்தில் வாழக்கூடாது, அதுவே எனக்கு போதும்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யற பாடலாக எழுதி தன்னுடைய அனுபவத்தையே இந்த பாட்டில் வந்து எழுதியிருக்காங்க. இதன் மூலம் சமுதாயத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் ராஜா ரமோகன் ராய், வில்லியம் கேரி, விக்டோரியா மகாராணி இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம இந்திய தேசத்தில் இந்த சதி ஃபுல்லாக போகிறது மாதிரி சட்டங்கள் இயற்றப்பட்டு இன்றைக்கி நாடு சிறப்பாக இருக்குது.
0: நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒவ்வொரு பெண் பார்ப்புலோரும் ஒவ்வொரு சமுதாய கருத்து தான் இதில் வந்து சொல்லிட்டு போயிருக்கு.
1: எல்லா பாடல்களுமே அதிக சமுதாய கருத்துக்கள்லாம் இருக்குது.
0: அதே மாதிரி நப்பசலையார் அப்படின்ற அந்த பெண் பார்ப்புலவர் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: புகழினும் சிறந்த சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கிள்ளி வளவனை பற்றி சொல்கிறார். கிள்ளி வளவனுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிபி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்போம். சிபி சக்கரவர்த்தி தன் ஒரு புறாவினுடைய வேடன் பிடிச்சான்னு சொல்லிட்டு அதனோட உயிரை வந்து காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தசையை அறுத்து கொடுத்தான். இப்படிப்பட்ட பரம்பரை, நல்ல வீர பரம்பரை, ஈகையை நன்றாக கொடுக்குறான், மக்களுக்கு நிறைய பவுன் பொருள்லாம் கொடுக்குறான், அப்படிப்பட்ட மிகப்பெரியதான நல்ல பரம்பரையில் தான் அந்த கிள்ளிவளம் வந்திருக்கிறான். அப்போ போரிலையோ கொடை கொடுப்பதிலையோ வெற்றி வாகை சூட்டுவதிலும் மிக சிறந்ததான மன்னர்கள் தான். இருப்பினும் அவன் வந்து என்ன பண்ணுறான், வஞ்சி நகரம் சேர மன்னனுடைய வஞ்சி நகரத்தை வந்து போர் செய்து அந்த வஞ்சி நகரத்தை பிடித்து கொண்டான் கிள்ளிவளவன். இதைத்தான் சொல்கிறாரு, உனக்கு எல்லாமே உன்னுடைய முன்னோர்கள் எல்லாமே ஈகையிலே சரி வெற்றியிலையும் சரி மிகுந்த ஒரு போர் கொடுப்பதிலும் சரி மிக சிறந்தவர்கள், ஆனால் நீ சேர நாட்டுடைய வஞ்சி நகரத்தை பிடிச்சிட்டியப்பா, இதுதான்ப்பா புகழின் சிறப்பு அப்படின்னு சொல்ற. ஏன் சொல்கிறாருன்னா, உன்னுடைய வெற்றியும் புகழும் ஈகை கொடை இதெல்லாமே நீங்கள் பரம்பரை பரம்பரையாக இங்கே முன்னோர்கள் வந்து நீங்கள் சிறப்பாக தான் இருந்திருக்கீங்க, அதில் வந்து சிறப்பு தான் கிள்ளிவளவனை பார்த்து சொல்கிறாரு. உன்னுடைய முன்னோர்கள் இருக்கிறவன் நீ இருப்ப, ஆனாலும் சேர நாட்டுடைய வஞ்சி நகரத்தை நீ வந்து வெற்றி கொண்டுட்டாயே, அதுதான் மிகப்பெரிய வெற்றி எனக்கு, அது எப்படி நான் வந்து பாராட்டுவது, சிறப்பிலும் சிறப்புன்னு சொல்கிறார். சேரநாடு என்பது இப்போ உள்ள கரூர் நகரம் இருக்குது இல்லையா, அதை சம்மந்தப்பட்டதான ஊர் தான். இங்கே நீர்வளம் நிலவளம்லாம் மிக சிறப்பாக அதிகமாக இருக்குது, நல்ல வாசனை மிக்க மலர்கள் பழங்கள் நிறைந்த நாடு. மிக சிறப்பாக சொல்ல போனோன்னா, இந்த சேரன் செங்குட்டுவன் இமயமலை வரை சென்று எல்லா இடமும் வெற்றி கொண்டு இமயத்தில் வில்லை பொறித்தவன். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு வந்து பத்தினி கோட்டை அமைந்த இடம் அந்த இடத்த நீ என்ன பண்ணிட்ட, வெற்றி கண்டுட்டியே, சேரனு வெற்றி கண்டுட்டியே, இது மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகழின் சிறப்பு. அப்போ சேர நாட்டை வெற்றி கொள்ள முடியாது, அதை கூட வெற்றி கொண்டு நீ வந்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உன்னை பாராட்டுவதுன்னு தெரியல அப்படி சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த கண்ணகிக்கு பத்தினி கோட்டை அமைந்த அந்த இடத்த வந்து மிக சிறப்பாக வந்து நப்பசிலையார் வந்து இதில் கூறுகிறார்.
0: இப்போ நப்பசிலையார் கிள்ளிவளவனை பாராட்டினதை பற்றி சொன்னீங்க, அடுத்து இளவையினியார் அந்த பெண் பார்ப்பளவர் என்ன சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இதுல வந்து ஒரு இல்லற கருத்து இருக்கு சார். ஏரைக்கோன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். இவன் வந்து பொதுவா மன்னர்களுடைய வாழ்ந்த அந்த மலைநாட்டை வந்து சொல்வாங்க. இப்ப மலைப்பகுதிகளை பார்த்தோம்னா, இப்ப நம்ம பறவைகளை பார்ப்போம், விலங்குகளை பார்ப்போம். இப்ப பொதுவா முன்னால் உள்ள காலத்துல எல்லாம் ஆண்கள் நினைச்சுவாங்க, தலைவியை விட்டுட்டு தலைவன் நினைச்சுவன் வேலைக்கு போவான், போற சமயத்துல திரும்பி வருவதற்கு காலதாமதமாகும். அப்ப ஆங்காங்கே பார்க்கக்கூடிய இந்த பறவைகள் செயல்பாடுகள் விலங்குகள் செயல்பாடுகளெல்லாம் என் மன்னன் பார்ப்பான், பார்த்துட்டு என்ன கண்டிப்பாக நினச்சி நினச்சிவான் வீட்டுக்கு சீக்கிரமாக வருவான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அப்போ உள்ள பெண்கள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ கூட நம்ம நினச்சிவோம், ஆண்கள் போனால் எப்பண்டா வருவாங்க நினச்சி பார்த்து கொண்டே இருப்போம், ஒரு இல்லற கருத்து. அப்போ இந்த இடத்த என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆண்மான் பெண்மான்களும் சேர்ந்து இறமைஞ்சிட்டு இருக்குது, தனித்தனியாக போயிட்டு கடைசியில் பார்த்தா அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துச்சு. அப்போ நம்ம கண்டிப்பாக நினச்சிவோம் வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி பெண்மானம் தேடுது, காணலை. ஆண்மான் நினைச்சது சத்தம் போடுது, பெண்மான் எங்கே இருக்குதுன்னு சத்தம் போடுது. சத்தம் போடுற சத்தத்தை ஒரு புலி வந்து கேட்குது. அப்போ புலிகளும் சேர்ந்து வாழுது, மான்களும் சேர்ந்து வாழுது. அந்தந்த இடங்களில் அவங்க நினைச்சாங்க, அந்த ஆண் புலியும் பெண் புலியும் சேர்ந்து வாழுது, ஆண்மானும் பெண்மானும் சேர்ந்து வருது, இந்த பக்கத்தில் வரக்கூடியதான என்னுடைய தலைவன் சீக்கிரம் நினைச்சிவான் வீட்டுக்கு வருவான் இதெல்லாம் பார்க்கும்போதுன்னு சொல்லி வீட்டில் உள்ள தலைவி தலைவன் நினைச்சு எதிர்நோக்கி காத்திருக்கிறா. இப்போ நம்முடைய இல்லற வாழ்க்கை என்பது போறவன் போகட்டும் எப்போ வருவான் அவன் பார்க்கக்கூடாது அப்படிங்கல்ல, நம்முடைய தமிழ் சமூகமே கணவனை மனைவி தேடணும், மனைவி என்ன கணவன் தேடணும், அந்த இல்லற அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடல் வழியா சொல்லி நம்முடைய சமுதாய அமைப்பு இப்படிதான் இருந்துச்சு, ஆண் இல்லாவிட்டால் பெண் இல்லை, பெண் இல்லாவிட்டால் ஆண் இல்லை. இப்போ நம்ம வெளிநாட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரமே வேற, 15 வயசு தாண்டிட்டுனா தனித்தனி வாழ்க்கை முறை. நம்முடைய சமுதாயம் அப்படி அல்ல என்பதை இந்த பாடல் மூலமாக சொல்லி நம்முடைய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை பற்றி இந்த புலவனார் சொல்றார்.
0: அருமையா சொன்னீங்க மேடம். இளவேனியார் சங்ககால இல்லற பாங்கினை எவ்வாறு சொல்றார் அப்படின்னு சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். மேடம், இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நிறைய பெண்பார் புலவர்கள் பத்தி பேசிட்டோம். இன்னும் சில புலவர்கள்
1: நக்கண்ணையார், உக்கூர் மாசாத்தியார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க,
0: அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க பேசுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐயம் அப்படின்னு சொல்லலாம். சங்க இலக்கியத்துல பெண் என்ற சொல்லுக்கு இணையா வேறு சொற்கள் இருக்குதா?
1: நிறைய சொற்கள் இருக்கு,
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம பெண் பார்ப்பலர்கள்னு பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, அதனாலதான் கேட்கறேன்.
1: சங்க இலக்கியத்துல பெண் என்ற சொல் அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு கூட பேர்லாம் வச்சிருக்காங்க. இப்போ என்னென்ன பேர்லாம் வச்சிருக்காங்க அப்படி பொதுவா பார்த்தோம்னா, பேதை, அணங்கு, அணங்குன்னா பெண் தெய்வங்கள். கோவலன் கண்ணகியினுடைய அந்த காரியத்துல கோவலனை கொன்றுட்டாங்களே பாண்டிய மன்னன், அப்ப இந்த கண்ணகி மிக கோபத்தோட போறாங்க. அந்த வாயில் காப்பாளன் பார்த்தே பயப்படுறான். இந்த அச்சுறுத்தக்கூடிய பெண் தெய்வங்கள், பிடாரி, கொற்றவை, பத்திரகாளி, இப்படிப்பட்ட தெய்வங்கள் மாதிரி ஒரு பெண் வந்திருக்காளே, மிக கோபத்தோட போறான். அப்ப பெண் எப்படி நடக்கிறாளோ, எப்படி செயல்படுகிறாளோ அதை வச்சு என்ன பண்றாங்க, பெண்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க. அணங்கு, காரிகை, பேதை, பாவை, அப்புறம் அணியிலை, மென் சாயலார், விரலி, வஞ்சி, பெண்டு, மகள், மடவரல், நங்கை, தையல் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களுடைய பருவத்தை பிரித்து வைக்கிறாங்க. எத்தனை வயசுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு பருவத்தை நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் பிரித்து வச்சுருக்காங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர் இளம்பன். அந்த வயசுக்கு ஏற்றபடி பேதை பருவமா 5-8 வயசு வர அதை கொண்டுமே தெரியாது. பெதும்பையா 9-10 நல்லது கட்டது தெரியாத ஒரு பருவங்கள். அதுக்கப்புறம் மங்கை 11-14 வயசு வர அந்த பெண்கள் பூ பெய்திய அந்த பருவங்கள். மடந்தை 15-18 வயசு வர மடந்தை பருவம். இதில் தான் நம்ம பெண் மக்களை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். மடந்தை அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எது எப்படி எப்படி பார்க்கணும், யார்ட்டு எப்படி பேசணும், எதுவுமே தெரியாது. இந்த பருவத்தில் தாயார் வந்து கண்டிப்பாக பெண் பிள்ளைகளை மிக கவனத்தோடு கவனிக்கணும். மடந்தை பருவனே நம்முடைய இலக்கியங்களை சுட்டி வச்சிருக்கிறே, 15-18 வயசு வரை இதில் தான் அதிகமாக பெண்கள் வந்து மோசமான பழக்க வழக்கங்களாக ஈடுபடுவது. ஆகவே தான் மடந்தை பருவம். இப்போ 15-18 வயதுகள் பெண் மக்களை ஒரு தாயானவள் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து நடத்த வேண்டிய பருவம். அதுக்கப்புறம் 19-24 வயது வரை அறிவை பருவம்னு சொல்லுவோம். எப்படி எப்படி என்ன பண்ணு என்ன செய்யணும், கொஞ்சம் அறிவு வந்து நினைச்சுவாங்க, சரி ஓகே பண்ணலாம், இதை செய்யலாம், இதை படிக்கலாம்னு கொஞ்சம். 19-க்கு அப்புறம் தான் அம்மா அப்பா சொல்ல கேட்டு நினைச்சுவாங்க, கொஞ்சம் அறிந்து கொள்ளுகிற அந்த வயசு. 25-29 வயசு வரை தெரிவை பருவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த வயசுல தான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா குடும்ப அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க, மாமாமியார் எப்படி இருக்காங்க. ஆனால் அந்த பருவமே தெரிவை பருவம். அப்போ 25 வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணி கொடுத்தா நிறைய இடங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு கூட ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 25 வயசுக்கு அப்புறம் தான் தெரிவை பருவம் அப்படின்னு இந்த பருவமே இருக்குது. நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும், எப்படி கணவனோட பேசணும், எப்படி மாமாமியார் கூட பேசணும், இல்லற அமைப்பே அப்போந்தான் அவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்புறம் 30 வயசுக்கு மேலே பேர் இளம்பன் அப்படி, அப்போ அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பக்குவம் அடைஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்களுடைய பருவத்தை சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் பருவத்தை மட்டும் கூட இலக்கியங்கள் சொல்லலை, ஆண்களுக்கும் கூட பருவத்தை சொல்லியிருக்கிறாங்க. பாலன், மீளி, மரவோன், விடலை, காளை, முதுமகன், அதுக்கு ஒரு வயசு வச்சுருக்காங்க. இப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இத்தனை வயசு வரை இந்தந்த பருவங்கள் சொல்லி சங்க இலக்கியம் மிக அருமையாக நமக்கு வந்து சுட்டி காட்டியிருக்குது. இதை வச்சு நம்ம பிள்ளைகளை நல்லபடி நினைச்சலாம், சமுதாயத்துக்கு ஏற்றபடி நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்தா நாடு ரொம்ப சிறப்பா இருக்கும்.
0: அருமையா சொன்னீங்க. பெண் என்ற சொல்லுக்கு எத்தனை சொற்கள் இருக்கு, சங்க இலக்கியத்துல இருக்கிற சொற்கள்லாம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அருமையா இருந்துச்சு. அது மாதிரி நக்கண்ணையார் என்ற பெண்பார் புலவர் அவருடைய பாடல நிறைய உளவியல் சிந்தனைகளை வந்து எடுத்துரைச்சிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: நக்கண்ணையார் அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவர், அவரே என்ன பண்ணி பாடலோட தன்னுடைய கவலையே சொல்றார், மற்ற பாடல்கள் சொல்ற தன்னுடைய அனுபவத்தையே சொல்றார். நற்கிள்ளி அப்படிங்கிற ஒரு மன்னன், மல்லன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். ஆமூர் அப்படிங்கிற இடத்துல போர் நடைபெறுது. மல்லனுக்கு ஆமூர், நற்கிள்ளிக்கு அந்த ஊர் கிடையாது.

பேருக்கும் பயங்கரமான போர் நடக்குது. இந்த போரை வந்து நினைச்சாங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலத்து பெண்மணிகளை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது கூட எப்படி ஆண்கள் வீரமா இருக்கிறான் அதை பார்த்தா நினைச்சவங்க திருமணமே பண்ணி கொடுப்பாங்க. வீரம் உள்ளவனுக்குத்தான் பெண்களை திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. நிறைய இலக்கிய செய்திகள் நமக்கு அது தெரியும். அப்போ மல்லனுக்கும் நற்கள்ளிக்கும் ஆம்பூர்ல போர் நடைபெறுது. பார்த்துட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க, நக்கண்ணையாரும் பார்த்துட்டே இருக்காரு. அப்ப நற்கள்ளி வந்து பயங்கரமா நினைச்சிறான், போர்ல ரொம்ப வீரத்தோட ஆற்றலோட போர் செய்யறான். அவன் போர் செய்யற விதத்தை பார்த்து நக்கண்ணையாருக்கு ஒருதலை காதல் மாதிரி வந்துச்சு. இதை நம்ம

0: அப்போ நற்கிள்ளி வந்து பயங்கரமாக நினச்சிறான், போரில் ரொம்ப வீரத்தோடு ஆற்றலோடு போர் செய்கிறான். அவன் போர் செய்கிற விதத்தை பார்த்து நக்கண்ணியாருக்கு ஒருதலை காதல் மாதிரி வந்துச்சு. இதை நம்ம கைக்கிளைன்னு சொல்லுவோம் இலக்கியத்தில். கைக்கிளைனா ஒருத்தர் மட்டும் காதல் பண்ணுறது, பெருந்தனேனா ஒவ்வாத காதல், பெரியவங்க சின்னவங்க, சின்னவங்க பெரியவங்களை திருமணம் பண்ணுற மாதிரி. அப்போ கைக்கிளையாக என்ன சிறந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, நக்கண்ணியாருக்கு நற்கிள்ளி மேலே ஒரு காதல் வந்துச்சு. காதல் வந்தா பொதுவாக பெண்களுக்கு காதல் வந்தா முன்னாடி உள்ள காலத்தில், இப்போ வந்து அதெல்லாம் மாறிப்போச்சு சமுதாயத்தில். அப்போ அவங்க அப்படியே கவலைப்பட்டு மனசுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, கவலையோடு இருக்காங்க. அம்மாட்டையும் சொல்ல முடியாது, ஊர் மக்களுக்கும் தெரியக்கூடாது. அம்மாட்ட சொல்ல அச்சம், ஊர் மக்களை பார்த்தா வெட்கம், ரெண்டுமே என்ன செய்யுது அப்படி இருக்குது. கையில் உள்ள கை வளையல்கள் அப்படியே கலண்டு போகுது, சாப்பிடாம மெரிஞ்சு போயிட்டாங்க. அம்மா கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற பயம். ஒரு கட்டத்தில் தன்னுடைய வெட்கத்தையும் விட்டுட்டு அப்படியே நற்கிள்ளியை போய் கட்டி பிடித்து விடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயோ, ஊர் மக்கள் பார்த்தா என்ன ஆகும், சரி வெட்கம். அப்போ அது வெட்கத்திற்கும் அச்சத்திற்கும் இடையில என்ன பண்ணுறாங்க, இவங்க ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியல. அம்மாவுக்கு பயம், ஊர் மக்களை பார்த்து வெட்கம். ஒரு பக்கம் நற்கிள்ளிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, ஒரு சாரார் வந்து மல்லனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் யாரை ஆதரிப்பதுன்னு அவங்களுக்கே தெரியல. மல்லன் வந்து ஆமூர் நாட்டை சார்ந்தவர், அப்போ உள்ள மக்கள் நம் நாட்டு மன்னன் அப்படின்னு நினச்சி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதா, இல்லை நற்கிள்ளி ரொம்ப நல்ல போர் செய்கிறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே என்ன செய்யலாம், யாருக்கு பண்ணு அப்படியே தத்தளிக்கிறாங்க. அப்போ இந்த நக்கண்ணையார் எப்படி அச்சத்திலும் நாணத்திலும் தத்தளிச்சு இருக்கிறாங்களோ அது மாதிரி மக்களும் இருக்கிறாங்க. ஆகவே இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சியாக இருக்கக்கூடாது, இரு கட்சியாகவே இருக்கட்டும். நாங்கள் எப்படி ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறோமோ இது மாதிரியே இந்த மக்களும் கலங்கட்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நக்கண்ணையார் இடத்துல சொல்றேன்.
1: நான் சந்தோஷமா இல்லைனா யாரும் இருக்கக்கூடாதுன்ற
0: நான் கவலைப்படுறேன். சோ நான் எப்படி தத்தளிக்கிறோனோ அதே மாதிரி அவனை ஆதரிப்பதா இவனை ஆதரிப்பதான்னு சொல்லி மக்களும் சங்கடப்படட்டு, என்ன மாதிரி அவங்களும் நடுக்குறுக அப்படிங்கிற வார்த்தைய அந்த இடத்துல
1: சொல்றேன். ஈதல், அடுத்தவருக்கு கொடுத்தல் அப்படின்ற அந்த ஒரு பொருள் வர ஈதல் பற்றி புறநானூர் என்னென்ன சொல்லுது?
0: இதுல வந்து நம்ம வந்து அவையார் வந்து அதிகமான பற்றி சொல்றாங்க. செல்வத்தும் பயனே ஈதல். இப்போ உள்ளது மாதிரி செல்வம் நமக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு கொடுப்பது தான் அதனுடைய பயனே. உனக்கு மட்டும் இருந்தால் என்ன செய்ய, நீ மட்டும் வைத்துக் கொள்ளாத, கண்டிப்பாக என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுக்கு தான் இறைவன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ எல்லா மதங்களுமே அதைத்தான் சொல்லுது, நான் நிறைய பணத்தை வச்சுருக்கேன் எனக்கு மட்டும் இல்லை, நீ என்ன செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ செல்வம் ஒருத்தனுக்கு வந்துட்டாலே அதனுடைய பயன் அவனுக்கு எப்போ கிடைக்கும்னா, உன்னுடைய செல்வத்தை இல்லாதவங்களுக்கு நீ கொடுக்குறியா, உனக்கு உதவி செய்ய உனக்கு திராணி இருக்குது, உனக்கு உதவி செய்ய முடியும் மற்றவங்களுக்கு, அப்படின்னு இதை கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படின்னு தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்லுது. இதில் வந்து அவையார் வந்து அதியமான பற்றி சொல்கிறார். அதியமான் வந்து பொதுவாக அதிகமான பரிசு அளிக்கக்கூடியவன் தான். ஆனால் சில சமயங்கள் என்னாச்சு, கொஞ்சம் காலம் தாழ்த்திருச்சான், பரிசு கொடுக்க லேட் ஆகுது. அவையார் நினைக்கிறார், கண்டிப்பாக என்னச்சுவான், செல்வத்தின் பையனே ஈதல் தானே, அவன் கொடுத்து தானே ஆகணும், கொடுக்க தான் செய்வான். அதுக்கு ஒரு ஓமையை சொல்கிறார். இப்போ யானை வந்து கவலமாக நம்ம சாப்பாடு கொடுத்துருப்போம், அது வச்சுருக்கோம், அது கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், சாப்பிட்றோம், வெளியெல்லாம் போடாது. அது மாதிரி என் மன்னன் அதிகமாக நினைச்சுவான், தனக்கு வச்சிருக்கிற பொருளை அவன் மட்டும் வைக்க மாட்டான், கண்டிப்பாக கொடுத்துருவான், கொடுப்பது தான் அந்த செல்வத்தினுடைய பயனே, ஆகவே எனக்கு தருவான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்குறார். கொடுத்துட்டு பெற்றுக்கொண்டு வரும்போது ஒரு விரலி பெண்மணி, விரலினா நடனம் ஆடிக்கொண்டே பெண்கள்லாம் போவாங்களே, பாணன் பாடினி புலவர் மாதிரி அவங்க பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. இதை நம்ம ஆற்றுப்படைந்தவங்க கூட பொருளாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறிய ஆளை மீட்டுட்டு போவாங்க, பெரிய ஆளை மீட்டுட்டு போவாங்கன்னு நம்ம இலக்கியங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, விரலி பெண்மணி நடனம் ஆடிக்கொண்டே வரான், பாட்டை மட்டும் பாடலை நடனம் ஆடிட்டே வரான். ஆனால் ஒரு ஏழை பெண்மணி, அவங்கள அவையார் பார்க்குறாங்க. பார்த்தோன்னு சொல்கிறாங்க, ஏம்மா நீ வந்து என்ன செய்ற, இந்த பக்கமாக நீ நினச்ச பசியோட வறுமையில் போகிற, அதியமான் இருக்கார், நீ அங்கே போ, உனக்கு என்ன வேணாலும் நினச்சிவார், அவர் வந்து பரிசை கொடுப்பார், நீ அவருடைய சிறப்பை வந்து என்னச்சு பாடல் மூலமாகவோ ஆடியோ பாடியோ சென்றால் கூட உன்னை பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக பரிசு கொடுக்காம விடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அதியமானுடைய அந்த செல்வ வளத்தையும் சொல்லிட்டு அவனுடைய ஈகை பண்பையும் சொல்லிட்டு, நீ வந்து என்ன செய்ய கஷ்டப்பட்டு உன்னுடைய வயிற்று பிழைப்பாக பாடல் பாடிக்கொண்டு வருகிறாய், உன்னுடைய பசி என்ன செய்வார் போக்குவார், எனக்கு அவர் கொடுத்தார், நம்முடைய பழைய மன்னனுடைய பண்புகளே தனக்கு மட்டும் வைப்பதல்ல கொடுப்பது தான் அவங்களுடைய சிறப்பான செயல், ஆகவே நீ கவலைப்பட வேண்டாம், அந்த அதியமான பார்த்து பரிசு பெற்று வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரல் பணியை ஆற்றுப்படுத்திட்டு அவையார் போயிட்டு இருக்கிறாங்க.
1: இதில் பற்றி அருமையா சொன்னீங்க. அது மாதிரி வடக்கிருத்தல், சங்க காலத்தில் ஒரு மன்னன் போரில் தோற்றுவிட்டால் அந்த அவமானத்திற்காக அதை தாங்க முடியாமல் தன் உயிரை வடக்கு நோக்கி உட்கார்ந்திருந்து எவ்வித உணவும் எடுத்துக்கொள்ளாமல் உயிரை கொடுப்பது தான் வடக்கிருத்தல்.

0: நீத்தல், இது நம்மளுக்கு தெரியும். இத்தகைய வடக்கிருந்து உயிர் நீத்த சேரலாதனின் புகழை வெண்ணிக்குவேத்தியார் என்ற பெண்பார் புலவர் கரிகால் சோழனிடம் புகழ்ந்துரைக்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்த கரிகால் சோழனுடைய முக்கியமான போரே வெண்ணிப்பறந்தலை. அந்த போர்ல வந்து வெற்றி பெற்றதான் மிக சிறப்பு. ஏன்னா வந்து மன்னனை வந்து வெற்றி கொண்டிருக்கிறார். 11 குறுநில மன்னர்களையும் கரிகால் சோழன் வெற்றி பெற்றார். கரிகால் சோழன் சாதாரணமான ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவன். அந்த போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. கரிகால் சோழனை வந்து என்ன பண்றாங்க, இந்த வாகை பூச்சூடி ஔவையார் வந்து என்ன பண்றாங்க, அவரை வாழ்த்துறார். வாழ்த்திட்டு, நீ ரொம்ப போர் செய்தா, வெண்ணி பறந்தலையில உன்னுடைய போராற்றல் மிக முக்கியம், மிக ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க, கரிகால் சோழனை வாழ்த்தியாச்சு. இந்த சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ற, நேருக்கு நேர் போர் செய்யறார். புறமுதுகு விடல, சேரனுடைய மார்பில் என்ன பண்ணுது, கரிகால் சோழன் விட்ட அம்பானது மார்பில பட்டு முதுகுக்கு வந்துச்சு. முதுகுல வந்த உடனே புறமுதுகு விட்டு ஓடல, அந்த அம்பு வந்து நேருக்கு நேர் பாஞ்சு என்ன பண்ணிட்டு நெஞ்ச தொலைச்சிட்டு பின்பக்கம் போயிடுச்சு. உடனே பார்க்கறாரு, இந்த விழுப்புண் வந்து பின்னால பட்ட புண்ணு, நம்ம உயிர் வாழவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மன்னன் என்ன பண்றான், வடக்கு இருந்து தன்னோட உயிரை மாய்க்க வேண்டும்னு சொல்லி உயிரை மாச்சாச்சு. சங்க இலக்கியத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த வடக்கு இருத்தல் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. கோப்பரஞ்சோழன் பிசுராந்தையார் உடைய நட்பு கூட கோப்பரஞ்சோழனுக்கும் பிசுராந்தையருக்கும் பார்க்கவே இல்லை, அவங்க பார்க்காமலே காதல், காணாமலே காதல்ங்கிற மாதிரி. அப்போ கோப்பரஞ்சோழன் என்ன பண்றாரு, வடக்கு இருந்துக்கு இருக்கும்போது பிசுராந்தையருக்கு ஒரு இடத்த வச்சிருப்பா, என தேடி வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மயிர் நீப்பின் உயிர்வாளா கவரிமான் அப்படிங்கறது மாதிரி தனக்கு வெட்க வந்துச்சுன்னா நம்முடைய பழைய காலத்தினுடைய ஆண்களோ மன்னர்களோ என்ன செய்ய மாட்டாங்க, உயிர் வாழ்வதற்கே அவங்க வந்து வெறுத்துருவாங்களாம். அப்ப இந்த சேரன் நினைச்சிடறான், மார்பில தான் பட்டுச்சு புண்ணு, ஆனா என்னாச்சு, பின்னால வந்துட்டே, இது வந்து புறம் இதுக்கு விட்டு வந்ததானே அந்த முதுகு புண்ணு ஆயிற்றுன்னு சொல்லிட்டு அவர் வடக்கிருந்து செத்ததுனால இந்த ஔவையார் சொல்றார், எப்பா நீ எல்லாவற்றிலும் என்ன பண்ணிட்ட, வெற்றி கட்டு தான் வந்த, ஆனா உன்னை விட அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டார். டைரக்டா பேசுறாங்க, பயப்படவே இல்லை. ஒரு மன்னனை வந்து நம்ம ஈஸியா பேசற முடியுமா, ஆனா அந்த தைரியம் கூட புலவர்களுக்கு அந்த காலத்துல இருந்துச்சு. உன்னை காட்டிலும் அவன் நல்லவன் நல்லன்னு சொல்லிட்டு சேரன் செங்கோட்டனுடைய அந்த வடக்கு இருத்தலை பற்றி அவருடைய உயிர் நீத்ததான அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. உன்னை காட்டிலும், நீ வெற்றி பெற்றதை காட்டிலும் அவன் உயிர் நீத்தது, அது மிக சிறப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றார்.
0: ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: புறநானூற்றில் வேறு சில செய்திகள் ஏதாவது இருக்குதா?
1: ஆம், இருக்குது. அதில் வந்து செச்சை மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்குது. அந்த செச்சை மலர் அப்படிங்கிறது வெட்சிப்பூ அப்படின்னு அதுக்கு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த வெட்சிப்பூன்னு சொல்லலாம். இந்த செச்சை மலர் எப்படி இருக்கும்னா, நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், இட்லி பூன்னு சொல்கிறோம். சில வீடுகளில் அழகுக்காக வளர்ப்பாங்க. அது வாசனையெல்லாம் கொடுக்காது, ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதனுடைய காம்புகள் அப்படி ஊசி மாதிரி இருக்கும். செக்க சிவந்த நிறத்தில் அந்த பூ இருக்கும். மன்னர்கள் போருக்கு போகும்போது அந்த வெட்சிப்பூவை சூடிட்டு போவாங்க. செச்சை மலருக்கு இன்னொரு பெயர் வெட்சிப்பூ. இது ஒரு காட்டுப்பூ தான், ஆனால் வீட்டில் என்ன செய்வோம், அதை பார்த்த ரொம்ப அழகாக இருக்கும். சிக்க சிவந்த சிறப்பில் இட்லி பூன்னு சொல்லுவோம். அது அப்படி அழகாக பூத்து கிடக்கும். இந்த பூவுக்கு இன்னும் அதிகமான மற்ற பெயர்கள் கூட இருக்குது. திருச்சி மலர், அதுக்கப்புறம் செங்காந்தல் மலர், இப்படிப்பட்ட பல பெயர்கள்லாம் கூட அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மிக முக்கியமாக வந்து முருகனை வழிபடக்கூடிய மக்கள் இந்த பூவை வச்சு என்ன பண்ணுவாங்களாம், வழிபடுவாங்க. அப்போது ஆன்மீகத்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூ வந்து மருத்துவ குணம் அதிகமாக அந்த பூவில் இருக்குது. மருத்துவ குணம் அப்படின்னு நம்ம சொல்ல வந்தால், ரொம்ப சளி ரொம்ப பிடிச்சி ரத்தம் எல்லாம் அப்படி வரும் இல்லையா, சளியில் வரும் இல்லை, அப்படிப்பட்ட ஸ்டேஜில் கூட இந்த இலையை வந்து நம்ம வந்து அரைச்சி கொஞ்சம் சார் எடுத்து குடிச்சிட்டா கண்டிப்பாக நம்ம சளியெல்லாம் நமக்கு அது போயிருமா. அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த தோல் நோய், ஸ்கின் அலர்ஜி ஏதாவது வந்துச்சுன்னா கூட, கொப்பளங்கள்லாம் வந்திருக்கும்ல, அதிகமாக புண்ணெல்லாம் இருக்கும்ல, அந்த புண்ணுக்கு கூட இந்த வெட்சிப்பு அந்த இலையை வந்து நல்லா என்ன செய்வாங்க, பறித்து கழுகிட்டு அரைச்சி மேலே அப்படியே அதை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோன்னா அந்த தோல் அரிப்பெல்லாம் போயிருமா. அப்புறம் ஆறாத புண்கள் கூட போயிடும். மிக முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து கற்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கூட அதற்கும் கூட இந்த வெட்சி மலரும் அந்த வெட்சியினுடைய இலையும் அதை வந்து நம்ம பறித்து அதுக்கு நம்ம எப்படி அதை வந்து கஷாயம் போட்டு குடித்தா கூட பெண்களுடைய அந்த கற்பை பிரச்சனை கூட அதை நம்ம போகுமா. ஆகவே அது மிக முக்கியமான மலர். இலக்கியத்தில் செச்சை மலர்னு சொல்கிறோம். நம்ம பழக்கத்தில் வந்து நம்ம அதை என்ன சொல்கிறோன்னா, இட்லி பூன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் வெட்சி பூன்னு சொல்கிறோம், குல்லை, செச்சை, தெட்டிப்பூ, சேதாரம் அப்படின்னு சொல்லி இந்த மலருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் போருக்கு செல்லும்போது இந்த வெட்சிப்பூ, அதை அந்த செச்சை மலர், அதை தலையில் அணிந்து கொண்டு தான் போருக்கே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இட்லி பூனு அதை பற்றி நம்ம அதை சொல்கிறோம். அப்போ இந்த மலர் வந்து ஆன்மீக மலராகவும் இருக்குது, மருத்துவ குணமிக்கதான மலர்களாகவும் இந்த செய்திகள் இலக்கியத்தில் இருக்கதா நான் சொல்கிறேன்.
0: அருமையாக சொன்னீங்க மேடம். நிகழ்ச்சியோட நிறைவா, ஒக்கூர் மாசாத்தியார் அந்த பெண் பார்ப்பளவர் என்ன சொல்கிறார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்த ஒக்கூர் மாசாத்தியார் வந்து மரக்குடி பெண்களுடைய வீரம், மூதியின் முல்லை அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் எந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம அந்த காலத்துல போருக்கு பிள்ளைகளை அனுப்புன்னு சொன்னாலே நிறைய தாய்மார்கள் பயப்படுவாங்க இல்லையா. இப்ப ராணுவத்துல அதிகமா இப்ப எல்லாரும் போறாங்க. ஆனா ஒரு காலத்துல கண்டிப்பா கட்டாயமா ராணுவத்துக்கு போகணும் அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து போர் நடைபெறுது. நடைபெற்ற போர்ல தன்னுடைய கணவனை இழந்தாச்சு, தந்தை இழந்தாச்சு, ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. போர் முரசு கேட்குது. போர் முரசு கேட்டோன்னா பார்க்குறா, ஆண் மக்கள் தானே சண்டைக்கு போனோம், கணவன் இழந்தாச்சு, தன்னுடைய அப்பாவும் இழந்தாச்சு, யாருமே சண்டைக்கு போக இல்லை, அண்ணன் தம்பி யாருமே கிடையாது, தனக்கு ஒரு சின்ன பையன்

0: இருக்கான், குழந்தை, பால் மறவாத குழந்தை. ஆனா ஆண் பையன், அவன் தெருவில் விளையாடிட்டு இருக்கிறான். ஓடி போய் என்ன பண்றா, அந்த பையனை பிடிச்சு கொண்டு வாரா. கொண்டு வந்து எண்ணெயை தேய்ச்சி தலையில குடுமி போட்டு அதுக்கப்புறம் வெண்மையான ஆடையை உடுத்தி கையில வேலையும் கொடுத்து செல்க போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறிய பிள்ளைய அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் நம்ம நாட்டு பற்றி கூட அதிகமா சொல்லலாம். என் நாடு என்ன செய்யணும், வெற்றி பெறணும். அப்ப என் வீட்டுல ஆண் பிள்ளை இல்ல, என் சின்ன பையனை கூட என்ன செய்யும், அது ஆண் மகன், ஆகவே என்ன பண்றேன், போருக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு விளையாடுகிறதான அந்த பால் மறவாத அந்த குழந்தைய தலைக்கு நல்ல குடுமி எல்லாம் போட்டு வெந்நீரை ஆடை உடுத்தி கையில வேலையும் கொடுத்து செல்கன்னு சொல்லி போருக்கு அனுப்புனால, இந்த செயல் வந்து ஒவ்வொரு மாசாத்தியருக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஆகவே ஒரு வரி சொல்றாங்க, கெடுக சிந்தை கடுது இவள் துணிவை. ச, இவளுக்கு என்ன இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு, இவ துணிச்சல், கொடுமையான துணிச்சல். இப்படி ஒரு பெண்மணிக்கு என்ன செய்யக்கூடாது, துணிச்சல் வரவே கூடாது. அதான் கெடுக சிந்தை, இப்படியா ஒரு சிந்தையில இருப்பா. கெடுக சிந்தை கடிது இவள் துணிவை, ஒரு மகள் அல்லது இல்லோன் செருமுகம் நோக்கி செல்க என விடுமே. இவளுக்கு ஒரு பையன் தானே இருக்கான், அப்புறம் யாருமே இல்லையே. அப்படி இருந்தும் கூட இவ வந்து என்ன பண்றா, போர் முகத்தை பார்த்து போருக்கு போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையனை கூட அனுப்பிச்சாளே, இவ எண்ணந்தான் என்ன, துணிவு, பயங்கரமான துணிவு, இந்த துணிவே இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன செய்றாங்க அந்த பாடல. கெடுக சிந்தை கடிது இவள் துணிவை, ஒரு மகன் அல்லது இல்லோன் சிறுமுகம் நோக்கி செல்க என விடுமே, எப்படி அனுப்பிட்டாளேன்னு சொல்லி அந்த உக்கூர் மாசாத்தியர் என்ன பண்றாரு, இவளுடைய வீரத்தை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறார். அப்படிதான் அந்த பாடல்ல சொல்ல முடியும்.
1: அருமையா சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில புறநானூற்றில் பெண் பார்ப்புலவர்கள் என்ற தலைப்புல கூடுமானவரை நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அதில் நிறைய பெண் பார்ப்புலவர்கள் பற்றியும் அந்த பாடல்களை பற்றியும் நம்ம கேட்டோம். இதை கேட்கிற நேயர்களும் அந்த பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்து அதை வந்து படிப்பாங்கன்னு நம்புவோம். அதுதான் நம்மளுடைய எண்ணமும். முனைவர் ஜெபஜோதி புஷ்பம் அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது அவகாசம் எடுத்து சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த அருமையான நிகழ்ச்சியில் எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து சிறப்பித்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி.
0: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குநர் அவர்களுக்கும் ஆகாஷவாணிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி மேடம்.
2: இதுவரை இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றில் பெண் பார்ப்புலவர்கள், பங்கேற்றவர் முனைவர் சே ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள், உடன் உரையாடியவர் பொன் சந்திரன் அவர்கள்.
3: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை திருவிழா ஜெய்சங்கர் நாதஸ்வரம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா. மேலும் நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ். தொடர்ந்து கதை அரங்கம் ஆகியன. தொகுப்பு எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல். 2:35 சேர்ந்திசை பாடப்பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஐந்து 27 குறளமுதம். 5:30 மதுரை தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணியும் மண்ணும் மணியும் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் விவசாயி சகாதேவன் கொய்யா சாகுபடி குறித்து நேர்முகம். மேலும் வேளாண் தகவல். தொடர்ந்து பழமொழி சிந்தனை. தொடர்ந்து விடைபெறும் முன் ஆகியன. 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி சூழல் பாதுகாப்பில் தனி மனித பங்கு தகவல்கள் வழங்குபவர் முனைவர் இ பிரேமா அவர்கள். ஐந்துக்கு மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 அரங்கிசை திருச்சூர் வி ராமச்சந்திரன் பாட்டு எம் சந்திரசேகரன் வயலின். 10:45 நட்சத்திர கீதங்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: जानकार दिया। Benchmark domestic equity indices were trading around 1% up in forenoon trade today. The Sensex climbed 766 points to 77,953, while the Nifty jumped 196 points to 24,269 when reports last came in. On the sectoral front, private banks, IT and realty stocks were rising the most. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். பவதாரிணி அனந்தராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், வாரணம் ஆகிரம், ஆண்டாள் திருமொழி.

0: இதுவரை சங்கீத சாரலில் பவதாரிணி அனந்தராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீர்

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஹைட்ரஜன் ரயில் சேவை என்ற கனவு இன்று நிறைவேறியுள்ளது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுயசார்பு இந்தியா மற்றும் நீடித்த வளர்ச்சியை எட்டியுள்ளதை இந்நாள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட பொறியியல் வல்லுநர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இத்திட்டத்திற்காக பங்களித்த அனைவரையும் பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹைட்ரஜன் ரயில் தூய எரிசக்திக்கான புதிய கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ளார். உலக தரத்திலான ரயில்வே கட்டமைப்பையும் தரமான போக்குவரத்தையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில் சேவை பட்டிருப்பது நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் என்று ஐநா சுற்றுச்சூழல் திட்ட முன்னாள் இயக்குநர் திரு எரிக் சொலேம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தூய்மை எரிசக்திக்கு அடையாளமாக இந்த திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் செல்கிறார். இன்றிரவு சிலிகுரி செல்லும் அவர் எல்லை பாதுகாப்பு படையின் தலைமையகத்திற்கு செல்கிறார். நாளை காலை எல்லை பாதுகாப்பு படையின் 18வது படைப்பிரிவில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் உரையாற்றவுள்ளார். எல்லை பாதுகாப்பு படையை மேம்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்துகிறார். மேற்குவங்க மாநிலத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே திரு அமித்ஷா ஆலோசிக்கவுள்ளார். சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1998 இதே நாளில் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், ஆக்கிரமிப்பு போன்றவற்றிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ரோம் அரசியல் சாசனத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதன் நினைவாக சர்வதேச நீதி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீதி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் கொண்ட சமுதாயத்தை கட்டமைக்க உறுதி ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் சமவாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், நேர்மையான சமூக கட்டமைப்பும் மனித மாண்புகளும் கொண்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்றும், அனைவருக்கும் பொதுவான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி அனைத்துக் கட்சிக் கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ள நிலையில், அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு தரப்பில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினரை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மண்டலத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிற நாட்டு கொடியுடன் வர்த்தக பயன்பாட்டிற்காக இயக்கப்படும் கப்பல்களின் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது இந்திய மாலுமி உயிரிழந்த சம்பவத்தையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு தருமாறு கப்பல் உரிமையாளர்களை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, ருமேனியா, வடக்கு மெசடோனியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் புறப்பட்டுச் செல்கிறார். வரும் திங்கட்கிழமையன்று மால்டோவா அதிபர் மஜா சந்துவை சந்தித்து குடியரசுத் தலைவர் பேசவுள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத்தலைவரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்தும் அவர் பேசவுள்ளார். இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக இணையதளம் வாயிலாக மக்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்யும் நடைமுறை தமிழகத்தில் இன்று தொடங்கியது. இதுகுறித்து அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: சென்சஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு அந்த செல்ஃப் எனுமரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பொதுமக்கள் வந்து அவங்களோட ஹவுஸ் டீடைல்ஸ் வந்து அவங்களே வெப்சைட்ல ஏத்தி அவங்க முடிச்சு கொள்ளலாம். எனுமரேட்டர்ஸ் வரும்போது அந்த செல்ஃப் எனுமரேஷன் ஐடி மட்டும் அவங்களுக்கு சொன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் ஸ்மூதா முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெகுலர் ஹவுஸ் கீப்பிங் ஆபரேஷன்ஸ் மோர் தேன் 2800 எனுமரேட்டர்ஸ் இருக்காங்க.
0: உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை நேற்று தொடங்கியுள்ள நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூரி ஜெகநாதர், பாலபத்ரா, தேவி சுபத்ரா, சுதர்ஷன் ஆகியோர் எழுந்தருளியுள்ள ரதங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோவிந்தபூர் என்ற இடத்தில் ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்கை கடக்க முற்பட்டபோது ரயில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 4 மாணவர்களும் வேன் ஓட்டுநரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 5 பேரை குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் பத்தான் மாவட்டத்தில் உள்ள காதியால் கிராமத்திலிருந்து செயல்பட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபரின் தலைமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அந்நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் கோடிக்கணக்கான அமெரிக்க வாக்காளர்களின் தகவல்களை சீனா சட்டவிரோதமாக சேகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்க தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என திரு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்தெந்த தகவல்கள் சீனாவிடம் சென்றுள்ளது என்பதை உறுதி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் உள்ள மக்கள் குடியரசுக் கட்சி கடந்த 2020 ஆண்டு 18 மாகாணங்களில் உள்ள வாக்காளர்கள் குறித்த ஆவணங்களை முறைகேடாக சேகரித்ததாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்நாத் யாத்ரீகர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 47 யாத்ரீகர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராஜஸ்தானிலிருந்து சென்ற படுக்கை வசதிகளுடன் கொண்ட இந்த பேருந்தில் யாத்ரீகர்கள் பயணித்ததாகவும் நள்ளிரவில் தீப்பற்றியது கண்டறியப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்பன் மாவட்டத்தில் உள்ள கரூல் என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் படையினர், ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவரை எதிர்த்து விளையாடவிருந்த ஜப்பானின் நவோமி ஒக்குகாரா காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து பி.வி. சிந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் யுக்ரைனின் டெனிஸ் மொல்ச்சனோவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஈக்வடாரின் அல்வேரோ அர்ஜென்டினாவின் கன்சலோ இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை மீனவர்களுக்கான

வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வட தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். 19ஆம் தேதியன்றும் 20ஆம் தேதியன்றும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் வடகடலோர தமிழ்நாட்டிலும் வீசும் வாய்ப்பு உண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை வீசக்கூடும். மேலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளை தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 19ஆம் தேதி அன்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 20ஆம் தேதி அன்று காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை, அதாவது பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழகுவேற்காடு வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.5 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் கோரமண்டல் முதல் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.5 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 0.8 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 1 முதல் 1.5 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 கேட்கலாம். இனி மெல்லிசை பாடல்கள்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
4: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 1 மணி 5 நிமிடத்திற்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
1: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் கோட்டை என்ற பெயரில் முடியும் ஊர் பேர்கள். பொதுவாக கோட்டை என்பது நாங்களோ நீங்களோ கட்டிவிடுவது இல்லை, நாமெல்லாம் மனக்கோட்டை தான் கட்ட முடியும். மனக்கோட்டை என்பது மனதில் நிறைவேறாத ஆசையை கற்பனையாக வளர்த்து கொள்வதை கோட்டை கட்டுவது அப்படின்னு சொல்வாங்க. அப்போ இது வந்து அரசர்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி மதில், அதாவது அரண்களால் சூழப்பட்ட நிலப்பகுதியை கொண்டு ஆட்சி செய்தவர்கள். அதனால் எதிரி படைகள் இருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக அகழி நிறைந்த கோட்டைகளை சங்க காலத்தில் மட்டுமல்லாமல் பிற்காலத்திலும் ஆட்சி செய்த மன்னர்கள் கோட்டையை கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். பொதுவாக ஊர்களில் சொல்வாங்க அவங்க கோட்டை வீட்டுக்காரங்க அப்படின்னு. கோட்டை கட்டி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய வீடு, வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு சுவர் கட்டிய வீடுகளுக்கு கிராமங்களில் சொல்வதுண்டு, கோட்டை வீடு, கோட்டையார் வீடு அப்படின்லாம் சொல்வதுண்டு. அப்படியாக மன்னர்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி அரண் சூழ்ந்த நிலப்பகுதியை கோட்டை என்று சொல்லப்படுகிறது. கோட்டை கொத்தளங்கள் என்று நாம் வழக்கில் சொல்லுவோம், பெரிய கோட்டை கொத்தளம் கட்டி வாழ்கிறாரு அப்படிலாம் சொல்லுவோம். அப்படியாக அரசர்கள் கட்டிய கோட்டைகளில் உள்ள ஊர் பகுதிக்கு அந்த ஊர் பேர்லேயே யார் கோட்டை கட்டினார்களோ அவர்களுடைய பேரிலே கோட்டை என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பெயர்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியே புதுக்கோட்டை பார்ப்போம், பட்டுக்கோட்டை பார்த்துருக்குறோம், கிருஷ்ணகிரி கோட்டை, ராயகிரி கோட்டை, அனந்தபுரம் கோட்டை, இப்படி பல கோட்டைகள், மலைக்கோட்டை இருக்குது, இப்படி பல கோட்டைகள் அரசர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டதை நாம் அறிவோம். அப்படியாக நாம் பட்டுக்கோட்டை அப்படின்னு நினச்ச உடனே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் பட்டுக்கோட்டை, இந்த ஊருக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது முதலில் நம் நினைவுக்கு வருவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள், மக்கள் கவிஞர். பொதுவுடைமை கருத்தியல்களை எளிய வரிகளின் மூலமாக திரைப்படங்களில் கொண்டு சேர்த்து மக்கள் மனதிலெல்லாம் நீங்காத இடம் பிடித்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் பிறந்த ஊரு செங்கம்படுத்தான் காடு ஆக இருந்தாலும் கூட அதன் அருகில் இருக்கும் இந்த பட்டுக்கோட்டையை சேர்த்துதான் அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பட்டுக்கோட்டை ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது பட்டு மலவராயர் கோட்டை, அதாவது பட்டு மலவராயர் ஆட்சி செய்த கோட்டை, கட்டிய கோட்டை, இதுதான் பட்டு மலவராயர் கோட்டை என்பதுதான் பட்டுக்கோட்டை என்று மருவி வழங்கப்படுகிறதாக நாம் அறிகிறோம். அது யாரு மலவராயர் அப்படின்னு பார்க்குறோம். மலநாடுன்னு ஒன்று இருந்திருக்கிறது, அதாவது தமிழகத்தில் கொங்கு நாட்டு பகுதிக்கும், கொங்கு நாடு என்றால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு போன்ற பகுதிகளுக்கும் மைசூர் பகுதிக்கும் இடையே இருக்கும் நிலப்பகுதியை வந்து மலநாடு என்றே சுட்டப்பட்டிருக்கிறது. அந்த மலநாட்டை ஆட்சி செய்த வீரர்கள், அதாவது போர் மறவர்களை குறிக்கும் சொல் அப்படின்னு தான் மலவர், அதுதான் மலவர் என்றால் போர் வீரர்களை குறிக்கும் சொல். அப்படி பட்டு மலவராயரை குறிப்பிடும் சொல் தான் இந்த போர் வீரர் என்ற பொருளில். அப்படியாக பட்டு மலவராயர் கட்டிய கோட்டை, அவர் ஆட்சி காலத்தில் கோட்டை தங்களுடைய பாதுகாப்பிற்காக கட்டியிருக்கிறார்கள், அப்படி கட்டியது தான் பட்டுக்கோட்டை. பட்டு மலவராயர் கோட்டை, பட்டுக்கோட்டை என்று மருவி வழங்கப்படுவதை நாம் அறிகிறோம். இப்படியாக நாம் வரலாற்றில் மலநாடுனா என்ன, மலவர்னா என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த ஊர் பெயர் முக்கிய ஆதாரமாக திகழ்கிறதை நாம் பார்க்கலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: சாலை விரிவாக்கம். ஒருவழி சாலையில் இந்த ஒரு வீடும் ஒரு நாள் சாலை இரட்டிப்பாகும்போது இல்லாமல் போகலாம். ஒருவழி சாலையில் இந்த ஒரு வீடும் ஒரு நாள் சாலை இரட்டிப்பாகும்போது இல்லாமல் போகலாம். தினம் உதிக்கும் சூரியன் தேடினால் என்ன சொல்வது? தினம் உதிக்கும் சூரியன் தேடினால் என்ன சொல்வது? இரவு நிலவு வந்து கேட்டால் யார் பதில் சொல்வார்? இரவு நிலவு வந்து கேட்டால் யார் பதில் சொல்வார்? ஓட்டின் மேல் சறுக்கி விளையாடும்

மலை, வீடு காணாமல் இனி என்ன செய்யும்? ஓட்டின் மேல் சறுக்கி விளையாடும் மலை, வீடு காணாமல் இனி என்ன செய்யும்? தென்றலும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துச் செல்லுமே, தென்றலும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துச் செல்லுமே, இனி ஆடி மாதத்தில் காற்றும் வீடில்லாமல் தடம் மாறுமோ? இனி ஆடி மாதத்தில் காற்றும் வீடில்லாமல் தடம் மாறுமோ? பல தலைமுறையாக பாதம் பதிய பழகிய நிலம், பல தலைமுறையாக பாதம் பதிய பழகிய நிலம், இனி அதன் மேல் வாகனங்கள் வேகமெடுத்து போகுமே, இனி அதன் மேல் வாகனங்கள் வேகமெடுத்து போகுமே. விபத்து பகுதி, மெதுவாக செல்லவும் என்ற அறிவிப்பு பலகையை எழுதி வைக்கலாம். விபத்து பகுதி, மெதுவாக செல்லவும் என்ற அறிவிப்பு பலகையை எழுதி வைக்கலாம். மக்கள் மெதுவாக கடந்து செல்லட்டும், மக்கள் மெதுவாக கடந்து செல்லட்டும். நொறுக்கப்பட்ட வீடு சூழ் கொண்ட பல உயிர் வாழ்ந்த இடமல்லவா? நொறுக்கப்பட்ட வீடு சூழ் கொண்ட பல உயிர் வாழ்ந்த இடமல்லவா? சாலை விரிவாக்கத்தில் வேருடன் பிடுங்கிய மரம் மட்டும் காக்கை குருவியின் கூடுடன் மற்றொரு நிலம் கண்டு மாற்றி வைத்தால் போதும். நொறுக்கப்பட்ட வீடு சூழ் கொண்ட பல உயிர் வாழ்ந்த இடமல்லவா? சாலை விரிவாக்கத்தில் வேருடன் பிடுங்கிய மரம் மட்டும் காக்கை குருவியின் கூடுடன் மற்றொரு நிலம் கண்டு மாற்றி வைத்தால் போதும்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளோட்டிங், வயிறு வீக்கத்துக்காக பார்க்க போகிற ஆசனா வந்து மல்லாசனா. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்டிலுமே இந்த இந்தியன் டாய்லெட்ஸ் இருந்தது. அப்போ அவங்களாம் வந்து இந்த மாதிரி எனக்கு கேஸ் இருக்குது, வயிறு வீக்கம், ஆசிடிட்டி இருக்குன்றலாம் கம்ப்ளைண்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணதுனால. ஸோ இந்தியன் டாய்லெட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் வந்து நம்ம வயிற்றில் ப்ரெஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஏதாவது கேஸ் சேர்ந்துருந்தாலோ இல்லை கெட்ட தண்ணி சேர்ந்துருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் வந்துடுறதுனால நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது. மல்லாசனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இந்தியன் டாய்லெட் பொசிஷனில் உட்காரமோ அதே மாதிரி பண்ணக்கூடிய ஒரு உட்கார சிட்டிங் ஆசனா இது. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ யோகா மேட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட யோகா மேட் இல்லைன்னா ஒரு கார்பெட்டோ இல்லை காட்டன் மேட்டோ கூட எடுத்துக்கோங்க. இப்போ மல்லாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் யோகா மேட் மேலே உங்கள் ரெண்டு காலை வந்து அகத்தி நின்றுக்கோங்க. மெதுவாக ஃபுல்லாக ஸ்குவாட் பண்ணுற மாதிரி ஒரு குத்து நிலையில் நீங்கள் உட்கார போகிறீங்க. ஃபுல்லாக ஸ்குவாட் பண்ணணும். இப்போ உங்கள் ரெண்டு உள்ளங்கையுமே வந்து உன்னோட ஒன்று சேர்ந்து அஞ்சலி முத்ரா இல்லைன்னா நமஸ்கார முத்ராக்கு எடுத்துகிட்டு வர போகிறீங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் ரெண்டு எல்போஸை வச்சு உங்களோட தைஸை வந்து நல்லா தொடைய வந்து நல்லா வெறியில் புஷ் பண்ண போகிறீங்க. இந்த வெறியில் புஷ் பண்ணும்போது உங்களோட ஸ்பைன், உங்கள் முதுகு தண்டை நேராக வைக்க போகிறீங்க. ஸோ உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கும், நீங்கள் நேராக பாருங்கள்.

ரெண்டு தொடையும் வந்து நல்லா உங்களோட எல்போஸ்னால புஷ் பண்ண போகிறீங்க. உங்கள் ரெண்டு உள்ளங்கையும் சேர்த்து உங்கள் செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வைக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆசனா பேர் மல்லாசனா. ஸோ இந்த போஸ்டில் வந்து நீங்கள் ஒரு 10 counts இல்லை 20 counts எப்படி வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். முடிச்சுட்டு மெதுவாக கையை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக நீங்கள் எந்திரிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்திரிக்கும் போது நீல ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் உள்ளங்கையை வந்து தரையில் வச்சுட்டு உங்கள் வெயிட் ஃபுல்லாக ஸ்லோவாக உங்கள் உள்ளங்கைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு மெதுவாக நீங்கள் இடுப்பு மேல் பகுதி உங்களோட அப்பர் பாடியை ஸ்லோவாக ரைஸ் பண்ணி எந்திரிச்சு நின்றுக்கலாம். ஸோ இந்த ஆசனா வந்து பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு மலச்சிக்கல் அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். மலச்சிக்கல் ப்ராப்ளம் க்யூர் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து ப்ளோட்டிங் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். உங்களோட டைஜஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து உங்களோட கால் தசைகள் உங்களோட லெக் மசில்ஸ் மற்றும் இடுப்பு தசைகளை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். இந்த ஆசனா பண்ணும்போது நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம். உங்களுக்கு வந்து ப்ளோட்டிங் இஷ்யூ இருக்குது இல்லை மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தினமும் காலையில் எந்திரிச்சு இந்த மலாசனாவில் உட்காந்துட்டு 2 glass வெந்நீர் சிப் பை சிப்பாக குடிக்கணும். அதே பொசிஷனில் உட்காந்து 2 glass வெந்நீர் சிப் பை சிப்பாக குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக நீங்கள் நடந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சரியாக போயிடும். ஸோ இந்த ஆசனா வந்து கர்ப்ப காலத்தில் கூட நாங்கள் சொல்லி கொடுப்போம். மெயினாக கர்ப்ப காலத்தில் பண்ணும்போது அதாவது அவங்க 9th month இருக்கும்போது பண்ணும்போது அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் ஆசனா இது. இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வந்து புஜங் ஆசனா, அப்புறமா வந்து ப்ளோட்டிங் வயிற்று வீக்கத்துக்கு வந்து மல்லாசனா. இந்த ரெண்டு ஆசனாவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. இந்த ஆசனா வந்து நீங்கள் முறைப்படி ஒரு ப்ராப்பர் யோகா ட்ரெய்னர் கிட்டேயோ இல்லை ஒரு யோகா பயிற்சி நிறுவனத்திலேயோ போயிட்டு கற்றுன்ட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட பயன் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் தப்பாக பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. தப்பாக பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்புலையுமே வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து அடுத்த சிம்டம்ஸோடு நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற 2 symptoms என்ன பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய மார்பு வலி, சோர் பிரெஸ்ட் மற்றும் மனநிலை மாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ். இந்த ரெண்டும் நம்ம பார்க்க போறோம். யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமா இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதையரங்கம் வழங்குகிறார் தமிழ்மொழி அவர்கள்.
1: ஒரு அழகான கிராமத்துல கண்ணன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் வந்து ஒரு குயவன். மண்ணால அழகான பானைகள், குடங்கள், விளக்குகள் இதெல்லாம் செஞ்சு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தையில வித்துட்டு அவனுடைய வாழ்க்கைய அவன் நடத்திட்டு வந்தான். அவனுடைய தொழிலுக்கு ரொம்பவும் முக்கியமானது அவன் பயன்படுத்துற அந்த மண் சக்கரம் தான். அந்த சக்கரம் இல்லாம அவனால ஒரு பானை கூட செய்ய முடியாது. ஒரு நாள் காலையிலேயே புதுசா மண் எடுக்கிறதுக்காக கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ஏரிக்கு போனான். மண்ணை எடுத்துட்டு திரும்ப வரும்போது தன்னுடைய மரத்தால செய்யப்பட்ட அந்த மண் சக்கரத்தை ஏரிக்கரைக்கு பக்கத்துல வச்சான். திடீர்னு வேகமா காத்து வீசுச்சு. சக்கரம் உருண்டு நேரா போய் ஏரிக்குள்ள விழுந்துருச்சு. கண்ணனுக்கு ரொம்பவும் வருத்தம். இது இல்லாம என்னால வேலை செய்யவே முடியாது, என்னுடைய குடும்பம் என்ன சாப்பிடும் அப்படின்னு வருத்தத்தோட உட்காந்துட்டு இருந்தான். அப்போ அந்த ஏரியுடைய தேவதை அவனுக்கு முன்னாடி வந்து தோன்றுச்சு. மகனே, ஏன் இவ்வளோ கவலையா இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சு அந்த தேவதை. கண்ணன் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். தேவதை ஏரிக்குள்ள போய் முதல்ல பொன்னால செஞ்ச அந்த அழகான மண் சக்கரத்தை எடுத்துட்டு வந்து இதுதானா உன்னுடையது அப்படின்னு கேட்டா. கண்ணன் அதை ஆச்சரியமா பார்த்துட்டு, இல்லம்மா, நான் ஒரு ஏழை, என்கிட்ட இவ்வளவு விலை உயர்ந்த சக்கரம்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னான். தேவதை மறுபடியும் ஏரிக்குள்ள போய் வெள்ளியால செய்யப்பட்ட ஒரு சக்கரத்தை எடுத்துட்டு வந்தா. இதுதான் உன்னுடையதா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கும் அவன், இல்லை இதுவும் என்னுடையது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். மூணாவது முறையா அவனுடைய அந்த பழைய மர சக்கரத்தையே எடுத்துட்டு வந்தா. அதை பார்த்ததுமே கண்ணனுடைய முகம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, இதுதான் என்னுடைய சக்கரம், இதைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அவனுடைய அந்த நேர்மையை பார்த்த தேவதை ரொம்பவும் சந்தோஷப்பட்டுட்டா. உண்மையை பேசுறவங்களை உலகமே மதிக்கும், உன்னுடைய நேர்மைக்கு இந்த மூன்று சக்கரங்களையுமே நான் உனக்கு பரிசா தரேன் அப்படின்னு சொல்லி பொன், வெள்ளி, மரசக்கரம் இந்த மூணையுமே கொடுத்துட்டான். கண்ணன் அந்த பரிசுகள் எல்லாம் தனக்காக மட்டும் பயன்படுத்திக்காம அந்த பொன் சக்கரத்தை வித்து அதுல கிடைச்ச பணத்துல

கிராமத்துல ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு பொருட்கள் வாங்கி கொடுத்தான். வெள்ளி சக்கரத்துடைய மதிப்புல புதிய பானை தொழிற்கூடம் அமைச்சான். தன்னுடைய அந்த பழைய மரச்சக்கரத்திலேயே தொடர்ந்து அவன் வந்து வேலை செஞ்சுட்டு வந்தான். கொஞ்சம் மாசம் போச்சு. அந்த கண்ணுடைய அந்த செயல் எல்லாமே வந்து கிராமங்கள்ல பரவுச்சு. மக்கள் அவங்கிட்ட பானை வாங்கறது மட்டும் இல்லாம நேர்மையா வாழணும் அப்படிங்கிற பாடத்தையும் கத்துக்கிட்டாங்க. அதே கிராமத்துல வாழ்ந்த சோமு அப்படிங்கிற பேராசக்காரன் இதை கேட்டதும் நானும் இதே மாதிரி பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சான். அவன் வேணுமுனே பழைய சக்கரத்தை

0: அதே கிராமத்தில் வாழ்ந்த சோமு அப்படிங்கிற பேராசக்காரன் இதை கேட்டதும் நானும் இதே மாதிரி பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சான். அவன் வேணும்னே பழைய சக்கரத்தை ஏரிக்குள்ளே தள்ளிட்டு ஐயோ என் சக்கரம் விழுந்துருச்சே அப்படின்னு பூவுளியாக அழுதுட்டு இருந்தான். தேவதை வந்தா முதல்ல பொன் சக்கரத்தை காட்டி இதுதானே உன்னுடையது அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவன் ஆமாம் இதுதான் என்னுடையது அப்படின்னு போய் சொல்லிட்டான். தேவதை சிரிச்சுட்டு உண்மையை மறைச்சு பெறக்கூடிய செல்வம் நீடிக்காது, உன்னுடைய பேராசை உன்னையே ஏமாத்திருச்சு அப்படின்னு சொன்னான். அவனுக்கு பொன் சக்கரமும் கிடைக்கல, ஏரியில போட்டு அந்த தன்னுடைய பழைய சக்கரமும் கிடைக்கல. வெறுங்கையோட விடு திரும்பின சோமு ஒரு பொய்யால எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த நாள்ல இருந்து கிராம மக்கள் எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல தொடங்கினாங்க. செல்வம் இல்லாம வாழ முடியும், ஆனா நேர்மை இல்லாம உயர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிறது தான். நேர்மை அப்படிங்கிறது மனிதருடைய மிகப்பெரிய செல்வம். உண்மை பேசுறவங்களுக்கு கடைசியில வெற்றியும் மதிப்பும் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நீங்க எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. அதனால நம்ம வாழ்க்கையில எல்லாருமே நேர்மையாக இருந்து நம்ம நல்ல வழிகளில் போகணும்.
1: கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை,
4: சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் ஆலோசனை.
5: பீட்ரூட் இது ஒரு மிகச்சிறந்த காய் அப்படின்னு பார்க்குற போது இந்த காய் நமக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ரத்தத்தினுடைய தன்மை, அந்த ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை அப்படின்னா. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் உங்களுடைய உடல் சரியாக இயங்கலை, உங்களுடைய உடல் சரியாக இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து உடம்புக்கான நல்ல சத்தான ஆகாரங்களை கொடுக்கணும். சத்தான ஆகாரங்கள் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எது முறையாக நமக்கு உடனே பலனளிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவில்லாமல் அதே நேரத்தில் நிச்சயமான ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ரூட் அந்த இதில் மிகச்சிறந்த பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பீட்ரூட் எடுக்கிற பட்சத்தில் உங்களுடைய ரத்தத்தினுடைய தன்மை அழகாக நிலைநிறுத்தப்படும். ரொம்ப டென்சிட்டி பிளட்டோட அந்த விஸ்காசிட்டி சொல்றோம் பாருங்க, அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. சில பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகளில் கொலஸ்ட்ராலுடைய இது அக்குமுலேட் ஆகாமல் இருக்கணும், அதை நம்ம டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆங்கில மருத்துவத்தில் சில மாத்திரைகள் எடுக்கிறோம். அதனால என்னதுன்னா ரத்தம் நீர்த்து போன நிலை கூட சில நேரங்களில் வந்துருது. அப்படியான நிலைப்பாடில் இருக்கிற போது அந்த மருந்தினுடைய தன்மை கெடாமலும் அதே நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியமும் மேம்பட்டிருக்கணும் அப்படிங்கிற போது இந்த பீட்ரூட் மிகச்சிறந்ததாக இருக்கும். நீங்க 1 or 2 ஜாஸ்தி எடுக்க வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு 300 ml, காலையில சாயந்தரம் ஒரு 300 ml, ஒரு 2 வாரத்துக்கு எடுத்துட்டு அப்புறம் ஒரே ஒரு நாள் டெய்லி ஒரு தடவை மட்டும் எடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்க வந்துடலாம். இப்ப எதுக்காக இதை நம்ம அழுத்தம் திருத்தமா திருப்பி சொல்றோம் அப்படின்னா நீங்கள் எந்த மருத்துவத்தை மருந்தை எடுத்தாலும் உடல் ஆரோக்கியம் மேம்படுகிற போது மட்டுமே அந்த மருத்துவம் உங்களுக்கு பலன் அளிக்கும். இல்லைன்னு சொன்னா மருந்தை மாத்துறதுனாலயோ மருத்துவரை மாத்துறதுனாலயோ நம்ம வெற்றி அடைகிறதில்லை. எந்த மருந்தாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் அந்த மருந்து உங்களுக்கு மிக பலமாக இருக்கும். அப்படி பார்க்கிறதுல மிகச்சிறந்ததாக பீட்ரூட்டை பார்க்கிறோம்.
4: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ரயில்வே துறை கடந்த 12 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டதால் இந்திய வரலாற்றில் ஜிந்த் நகரம் சிறப்பிடத்தை பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியின் மாதிரி அடையாளமாக ஜிந்த் நகரம் உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வரும் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது 3 முதல் 4 நாடுகளில் மட்டுமே ஹைட்ரஜன் ரயில் சேவை இயங்குவதாக கூறிய பிரதமர், 3200 குதிரை சக்தி திறனுடன் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நெடுந்தொலைவு சேவை ரயிலாக இது திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஹைட்ரஜன் ரயில் சேவை நம் நாட்டின் தொழில்நுட்ப சாதனையை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். உள்நாட்டிலேயே ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற நம் தேசத்தின் தீர்மானம் இதன் மூலம் எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் தேவையின்றி முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயிலாக இந்த நவீன ரயில் திகழ்கிறது என்றார். அவர் கடந்த 11 ஆண்டுகளாக திரு நரேந்திர மோடி அரசு மேற்கொண்ட விரிவான ரயில்வே துறை நவீனமயமாக்கலின் ஒரு பகுதியாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குவதையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இரு அவைகளும் சுமூகமாக நடைபெற அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு இந்த கூட்டத்தில் கோரவுள்ளது. இதனிடையே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இப்பயணத்தின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து அந்தந்த நாடுகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து அவர் கலந்துரையாடவுள்ளார். தமிழ்நாட்டில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிகளை உறுதி செய்வது குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் குடிசையில்லா நகரத்தை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகளும் இதில் மேற்கொள்ளப்பட்டன. தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தியாகிகள் சங்கர்லிங்கனார், பாஷ்யம், செண்பகராமன் ஆகியோரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சமத்துவம், நீதி, பரிவை உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைப்பது சமுதாயத்தின் பொறுப்புடன் கூடிய பங்களிப்பு என்று மத்திய சட்ட நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். சர்வதேச நீதியியல் தினத்தையொட்டி சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர், சம வாய்ப்புகளை உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்கி மனித மாண்பிற்கு மதிப்பளித்து குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சங்கு வளையல்கள், தங்கத்திலான மணி, இரும்பு பொருட்கள், செப்பு நாணயங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். தொடர் தொல்லியல் பணிகளும் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளும் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு

0: நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த அவர், காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழ்நாட்டில் உணவகங்களுடன் இணைந்த குடிப்பகங்களை உள்ளடக்கிய ரெஸ்டோபார் அமைப்பதற்கான உரிமம் வழங்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் பெரும் தீங்கை விளைவிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இத்திட்டம் தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அரசு வெளியிடவில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் துறையை சீரமைப்பது தொடர்பான ஆலோசனைகள் மட்டுமே நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை SE.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பொதுமக்கள் பதிவேற்றம் செய்யலாம். சுயவிவர பதிவேற்றத்தில் தவறான தகவல் அளித்திருந்தாலும் வீட்டிற்கு வரும் கணக்கெடுப்பாளர்கள் மூலம் திருத்திக் கொள்ளலாம் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
1: 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இந்த வீடுகள் கணக்கெடுப்பை எளிமையாக்கும் வகையில் அனைத்து குடும்பத்தினரும் தங்களது வீடு விவரங்களை செல்ஃப் எலிமினேஷன் மூலமாக சுயமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு 17/7/2026 முதல் 31/7/2026 வரை 15 நாட்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி, மதுரை, அரியலூர், தருமபுரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்தனர். பழனியில் 100 கோடி ரூபாய் நில மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான குற்றவாளிகளை காப்பாற்ற தாவேக அமைச்சர்கள் முயல்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்ட இணை செயலாளர் திரு பரந்தாமன், இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே இது தொடர்பான விசாரணையை CBCID தீவிரப்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் விப்பேடு ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். நாகை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் கிராமப்புற பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுப்பது குறித்த இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் முதுநிலை உரிமையியல் நீதிபதி சுப்புலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் திரு அண்ணாதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களின் பணிகள், செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. குழுவின் முக்கிய பணியாகிய மத்திய அரசின் நிதி எந்தெந்த துறைக்கு சென்றுள்ளது என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து துறை வளர்ச்சி திட்ட பணிகளின் நிதி செலவினங்கள், வெளிப்பாடுகள் மற்றும் குறைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத முதல் பிறப்பையொட்டி பாரம்பரியமிக்க தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதனை அருகிலுள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது. ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். காலிறுதிப் போட்டியிலிருந்து ஜப்பானின் நொசோமி ஒக்குஹரா விலகியதை அடுத்து சிந்து நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நாளை நடைபெறும் அரையிறுதியில் சீனாவின் யூ ஃபை சென்னை சிந்து எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55, 25 நொடி.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவு 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தொடர்வது மெல்லிசை.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஹரியானா also lays foundation stone and dedicates various development projects worth over 14,000 crore rupees. DGMA directs ship owners to avoid deploying Indian seafarers undertaking voyages through Strait of

நேரம் 2:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். தென்றலாய் வருட வருகிறது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அவன் இவன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் சுசித்ரா குரல்களில் கேட்கலாம்.

Uh-huh.

நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை வரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பேட்ட திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் எஸ்பிபி மற்றும் அனிருத் குரல்களில் கேட்கலாம்.

0: எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசாரிடியா இடிக்கும்.
1: என்ன நந்து வர்றாங்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக டாக்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் சோனிதா காந்தி மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரல்களில் கேட்கலாம்.
1: சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா.

நேரம் 2:27. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மாறை திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் அனிருத் மற்றும் ஆலிசா தாமஸ் குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 2:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தெரி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில் தேவா மற்றும் பாலச்சந்திரன் குரல்களில் கேட்கலாம்.

0: வரும் தலைக்கிடி கேடிக்கெல்லாம் கேடி டிமிக்கு கொடுக்கும் உள்ள ஜோக்க புடிச்சுடுவோம் தேடி
1: போல
0: திரும்ப

0: சிக்கல் வந்தா சதுர போலீஸ் நார்மல் பர்சனா, நீ மாமானு கூப்பிட போலீஸ் உக்கா புர்சனா.
1: இதுவரை கேட்டீர்கள் மதுரத்தென்றல். தொடர்வது சேர்ந்திசை பயிற்சி. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

மீண்டும் மாலை 5:30 திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற்பயிற்சி.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனு நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் அக்ஷய் குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடலை எழுதிப்போமா?
1: তুমে যে সর্বনাম কেউ নাম ধরি
2: ডাকিবি তুমকু
1: তুমে যে সর্বনাম।
0: ইদ পল্লবি. ইপ মুদল চরণম
1: আলোক তুমকু নপারে দেখাই
2: তুমে যে দেখাও তাহারে
1: আলোক তুমকু নপারে দেখাই

0: நல்ல பாட்ட கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசைக்கருவிகளோட சேர்ந்து பாடி பாப்போமா?
1: 1 2 3

0: சப்பாஷ் குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதான? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடல் பயிற்சி கேட்டீர்கள். ஒடிய மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் கே சி பாணிக்கிரகி அவர்கள், இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள். இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
3: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பக்கவாதத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய பராமரிப்பு குறித்து மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி நரம்பியல் துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஏ வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பாகிறது. ஹலோ டாக்டர் அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக அளவு வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நீலகிரி, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. அதிக அளவு வெப்பநிலை சென்னை, கடலூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்பு

0: அதிகரித்து காணப்பட்டது. தர்மபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் அதிக வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் வடக்கு லட்சத்தீவுகள் பகுதி தொடங்கி வட தமிழகம் மற்றும் கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி, வடகேரளம் ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 7.6 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிடங்கள், இங்கெல்லாம் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. 20ஆம் தேதியன்றும் 21ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 22ஆம் தேதியன்றும் 23ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 32.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

கொலை செய்யாமையை மேற்கொள்ளுகிறவன் வாழ்நாளில் எதிர்பாராமல் இடை புகுந்து உயிர் வாங்கும் வழக்கத்தை யமன் கை கொள்ள மாட்டான். குறள் எண் 326 அதிகாரம் கொல்லாமை.

0: கொலை செய்யாமையை மேற்கொள்ளுகிறவன் வாழ்நாளில் எதிர்பாராமல் இடை புகுந்து உயிர் வாங்கும் வழக்கத்தை யமன் கை கொள்ள மாட்டான். குறள் எண் 326 அதிகாரம் கொல்லாமை.
1: குறள் அமுதம் கேட்டோம். நேரம் 5:30.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், பண்பலை 103.3, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். இனிமையான பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்க இருக்கிறோம் மதுர தென்றல். மதுர தென்றலின் முதல் பாடல் விக்ரம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் ஜானகி குரல்களில்.

நிலம் மாலை 5:35 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் கேட்டுட்டு இருக்கோம். மதுரத்தென்றலின் அடுத்த பாடல் மனிதனின் மறுபக்கம் படத்திற்காக சித்ராவின் குரலில்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

எஸ்மி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாடல் கேட்டோம். வேதம் புதிது படத்திற்காக நேரம் 5:47 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத் என்று கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் நான் அடிமை இல்லை படத்திற்காக.

மதுரை திண்டல் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 5:52. அடுத்த பாடல் கொடி பறக்குது படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் வாணிஜிராம் குரல்களில்.

இனி தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் அமர்க்களம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத் தென்றல், 6:55 சேவை செய்திகள். ஏழு மணிக்கு மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம், எழுதியவர் சரவணன். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும். மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்களும் வழங்கும் தகவல்கள். வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி, விடைபெறும் முன் ஆகியன. எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 8:10 இசை மஞ்சரி, ஓஎஸ் அருள் அவர்கள் பாட்டு.

8:45 த டிஜிட்டல் அப்பதகேரி ஆங்கில நிகழ்ச்சி நிறைவு பகுதி. இதில் இன்டர்வியூ ஆன் ஃபியூச்சர் ஹெல்த் கேர் வித் டாக்டர் எஸ் சதீஷ்குமார், சென்னை அஞ்சல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. என்பிஎம் டியோ பிராட் மிஸ்ரா அவர்களின் சிதார் இசை கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 11:10 மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் ஒளிபரப்பு நிறைவேறும். இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு மாதிரி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகும்.

0: ஆகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாமல் இப்படியே எல்லாரும் குப்பையை சாக்கடையில் தூக்கி போட்டால் சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பையை போடுறதுல இம்புட்டு விஷயம் இருக்காத்தா? சரிதா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன்.
0: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். தொடர்ந்து கேட்கலாம் உருபட பாடல். உருபட பாடலில் இன்று நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் முத்து. 1994 வெளிவந்த இத்திரைப்படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம்.

0: செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் இம்மையத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையான ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை கருவி இன்னைக்கு இது பொதுமக்களின் சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உடம்புல சில பகுதிகளில் இந்த கிரானிக் அல்சர்ஸ்னு வரும், நீண்ட நெடுங்காலமா இருக்கிற டயபிட்டிஸ் இருந்ததுன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. வாரிகோஸ் வெயின்ஸ், கால ரத்த நாளங்கள் பெரியதளவுல இருந்ததுன்னா கால புண் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் இந்த கருவி மூலமாக சிகிச்சை அளிக்கிறது கண்டிப்பாக அவங்க

0: எளிதில் குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருவி நம்ம இன்னைக்கு மருத்துவ பயனாளிகளுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்கு. அரசு துறையில தமிழ்நாட்டில் மூன்று இடத்துல தான் இது வரைக்கும் இருக்கு. ஒன்னு கோயம்புத்தூர்ல கீழ்பாக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில ஓமந்துரார் மருத்துவமனையில இருக்கு. விரைவில் சிவகாசி மருத்துவமனையிலையும் நம்ம இந்த ஹைப்பர் பாரிக் ஆக்சிஜன் மிஷின் நம்ம ஆரம்பிக்க போறோம்.
1: ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் 12 இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றிருப்பதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 7.6 உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வடக்கு கேரள வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3
1: காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட டி கே நம்பி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவா மையத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் இன்று திறந்து வைத்தனர். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் பங்கேற்று புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் பிறந்த தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சுகபுத்ரா

இன்று வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வாகன சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியில் 2800 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங்ஹி சுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெண்கலப் பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
1: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம்தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
0: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
0: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா.

0: நேரம் 6:55. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாடு மீன் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு மீன் பகிர்மான கழகம் மதுரை பெருநகர் வடக்கு கோட்டம் பந்தயத்திடல் மீன் பிரிவுக்கு உட்பட்ட கேபுதூர் துணை மின் நிலையம் வண்டியூர் துணை மின் நிலையத்தின் 18/7/2026 சனிக்கிழமை நாளை காலை 9:00 முதல் 5:00 வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் மின் தடை ஏற்படும் பகுதிகள். பாரதி உலா ரோடு, ஜவஹர் ரோடு, வெசன் ரோடு, அண்ணா நகர், சொக்கிக்குளம், வல்லபாய் ரோடு, புல்லபாய் தேசாய் ரோடு, ரேஸ்கோர்ஸ் ரோடு, கோக்கல்லே ரோட்டின் ஒரு பகுதி, ராமமூர்த்தி ரோடு, லஜபதி ராய் ரோடு, சப்பானி கோவில் தெரு, பழைய அக்ரஹாரம் தெரு, எல்டிசி ரோட்டின் ஒரு பகுதி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், வருங்கால வைப்பு நிதி குடியிருப்பு, ஏஆர் குடியிருப்பு, நியூ டிஆர்ஓ காலனி, சிவசக்தி நகர், ஃபாத்திமா நகர், புதூர் வண்டியூர் பாதை மெயின் ரோடு, கஸ்டம்ஸ் காலனி, நியூ நத்தம் ரோடு, ரிசர்வ் லைன் குடியிருப்பு, ரேஸ்கோட்ஸ் காலனியின் ஒரு பகுதி, கலெக்டர் பங்களா, ஜவஹர்புரம், திருவள்ளுவர் நகர், அழகர் கோவில் ரோடு, டீன் குவார்ட்ஸ், காமராஜ் நகர் 1, 2, 3, 4 பகுதிகள், கமலா முதல் மற்றும் 2வது தெரு, சித்தரஞ்சன் வீதி, வெங்கட்ராமன் வீதி, சரோஜினி தெரு, லக்ஷ்மி சுந்தரம் ஹால், பொதுப்பணித்துறை அலுவலகம், கண்மாய் மேலத்தெரு, தல்லாகுளம், மூக்கன்பிள்ளை தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் ஆத்திக்குளம், குறிஞ்சி நகர், பாலமி குடியிருப்பு, கனகவேல் நகர், பழனி சுவாமி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள். அடுத்து வண்டியூர் துணை மின் நிலையத்தின் வண்டியூர் பிகேஎம் நகர், சங்கு நகர், பழனி முருகா தேட்டர், சமயம் கோவில், அனுமர்பட்டி, யானைக்குழாய், கணபதி நகர், எல் புலான்குளம், சௌராஷ்டிரபுரம், யாகப்பா நகர், சதாசிவம் நகர், சீமான் நகர், பாண்டியன்கோட்டை, மஸ்தான்பட்டி, ஒத்த வீடு, அன்பு நகர், ஆவி நகர், தாசிந்தார் நகர், அன்புமலர் தெரு, சிவார் ஐஸ்மேல் பின்புறம், சக்தி விநாயகர் கோவில் தெரு, மருதுபாண்டியன் தெரு, ஜூப்ளி டவுன், அட்ரா காலேஜ், வீரபாண்டி தெரு, விரங்கனூர், எல்கேடி நகர், கருப்பாயூருணி, வீரபாண்டியன் நகர், பெருமாள் நகர், கருப்பாயூருணி மெயின் ரோடு, பழைய நூது ஆஃபீஸ் பின்புறம், செவந்தி நகர், மீனாட்சி நகர், ஹைடெக் சிட்டி, செந்தமிழ் நகர், விக்னேஷ் அவென்யூ, எம்பி மஹால் மற்றும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு 18/7/2026 அதாவது சனிக்கிழமை நாளை காலை 9:00 முதல் 5:00 வரை மின் தடை ஏற்படும். சேவை செய்திகள் கேட்டோம். சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3

மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 04522531366.

மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் மதுர தென்றல். மதுர தென்றலின் முதல் பாடல் ஃப்ரெண்ட்ஸ் படத்திற்காக.

ராஜா இசையமைப்பில் ஹரிஹரன் பவதாரணி குரல்களில் பாடல் கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். படத்திற்காக மதுர தின்றல் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் வானம் பாடி படத்திற்காக, வான்மதி படத்திற்காக.

0: நிறைவு பெற்றது மதுரத்தின்றல். தொடர்ந்து மாவட்ட செய்திகள் சென்னையஞ்சலாக.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் நந்தகோபால்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி வளர்ச்சி பாதையில் இந்தியா என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக பண்பாட்டு மையத்தில் புகழ்பெற்ற தென்னிந்திய ஓவிய கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சிறப்பு ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் தஞ்சாவூரில் ஒன்று கூடி இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு ஓவியங்களை வரைந்திருந்தனர். அந்த ஓவியங்களின் தொகுப்பு சிறப்பு கண்காட்சியாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சி சாதனைகள் கலை நயத்துடன் சித்தரிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம், வந்தே பாரத் ரயில் சேவை, டிஜிட்டல் இந்தியா திட்டம், யுபிஐ பண பரிவர்த்தனை வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் ஓவியங்கள் வாயிலாக உயிரோட்டமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாட்டின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் புதிய இந்தியாவின் உருவாக்கத்தை எடுத்துரைக்கும் இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர்.
3: தஞ்சாவூர் நகரில் ஆண்டுதோறும் வைகாசி மாத திருவோண நட்சத்திர நாளை முன்னிட்டு ராமானுஜ தரிசன சபா, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் ஆகியவற்றின் சார்பில் 27 பெருமாள் கருட சேவை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 92வது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்திருந்த 44 நபர்களுக்கு அமைச்சர் வினோத் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டம் அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்கள் முழுமையாக வழங்கப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த புகார்கள் குறித்து ஆய்வு செய்து திட்ட பலன்கள் வழங்கப்படாதது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்தார். போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், உடல் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு முழக்கங்களுடன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தை தமிழக வேளாண்துறை அமைச்சர் வினோத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், மகளிருக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளை முற்றிலும் ஒழிப்போம் என முழக்கமிட்டபடி ஓடியது அங்கு திரண்டிருந்த பொதுமக்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்று போதை ஒழிப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு குறித்த செய்தியை பொதுமக்களிடம் எடுத்து சென்றனர். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் துறை தஞ்சாவூர் துணை மண்டல அலுவலகம் சார்பில் நடப்பு ஆண்டு ஜூலை முதல் வாரம் அனுசரிக்கப்படும் தூய்மை இந்தியா வாரத்தை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோவில் நுழைவாயிலில் தொடங்கிய இந்த பேரணியானது சீனிவாசபுரம் கிரிசாலையில் அமைந்துள்ள தேசிய புள்ளியியல் துறை அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் தேசிய புள்ளியியல் துறை அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும்

0: மற்றும் பலர் கலந்து கொண்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாமல் குப்பைகளை குப்பை தொட்டிகளில் கொட்டுமாறு வலியுறுத்தினர். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், கழிவுகளை தரம் பிரித்து அகற்றுதல் மற்றும் சுகாதாரத்தை பேணுதல் குறித்து விழிப்புணர்வு முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை, நெல், வாழை, மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு நடப்பு 2026 காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு செய்து கொள்ள பொது காப்பீடு நிறுவனம் மற்றும் அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு பயிர் காப்பீடு பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி ஜூலை 31 கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே ஜூலை 31 காப்பீடு செய்து கடைசி நேரத்தில் பதிவு செய்வதில் ஏற்படும் பல்வேறு சிரமங்களை தவிர்க்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்து பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் பல்வேறு சுகாதார திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தற்போது 23 மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 818 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 138,000 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக திரு J.P. Nadda தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் நரசரபேட்டாவில் மாநில அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். கைவினை கலைஞர்களும் வியாபாரிகளும் மீனவர்களும் விவசாயிகளும் தற்போது கண்ணியத்துடன் வங்கி சேவைகளை பெற்று வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுப்பது குறித்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பணியிடங்களில் பெண்கள் எவ்வித அச்சமும் இன்றி பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார். தேசிய மகளிர் ஆணையம் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதிப்பதற்கான மத்திய அமைச்சர்கள் குழு பங்கேற்ற கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் அரசு சார்பில் கொண்டுவரப்பட உள்ள மசோதா குறித்து இக்கூட்டத்தில் விவாதி

அறிவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், திரு ராம்மோகன் நாயுடு, திரு கிரண் ரிஜிஜூ ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஊடக மாநாட்டில் அவர் உரையாற்றினார். நமது தேர்தல் நடைமுறைகளை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு நாடுகள் அதனை பின்பற்றுவதாகவும் அவர் கூறினார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டில் நடைபெறும் தேர்தல்களை பார்வையிட்டதாகவும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் கலந்துரையாடினார். மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் பணிகள் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிற்சி அதிகாரிகள் கூடுதலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். தில்லியில் 415க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று இத்தகைய மையத்தை திறந்து வைத்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தில்லி மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 1100 மக்கள் நல்வாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று ஷாம்லியில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் பேசினார். மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கில் காங்கிரசும் சமாஜ்வாதியும் செயல்படுவதாக அவர் குறை கூறினார். கரும்பு உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் திரு யோகி ஆதித்யநாத் பட்டியலிட்டார். அருணாச்சல பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். இட்டாநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக கூறினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறையின் கீழ் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பெமா கண்டு தெரிவித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக இதன் அமைப்பாளர் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதாக தெரிவித்தார். இதில் அரங்குகளை அமைத்தவர்களில் 70% பேர் சிறு குறு தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கும் பணி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென சிறப்பு முகாம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக கூறினார். விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் பயணியர் ரயில் ஒன்று பள்ளி வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். நிம்திதா கத்வா இடையேயான பயணியர் ரயில் கர்ணசுபர்ணா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.

0: இந்த விபத்து குறித்து விசாரிப்பதற்கு உயர்நிலைக் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹி சூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிமிடம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேனாள் துணை வேளாண்மை அலுவலர் யூ செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: பருத்தியில வந்து பிடி காட்டன் சொல்லும் பாருங்க, அதே மாதிரி இந்த கோழியினம் முட்டை இடாது. 40 to 45 நாளுக்குள்ள 2.5 கிலோ எடை வந்துடும். இறைச்சிக்குமாக இது வளர்க்கலாம். ஆனா இதை சாப்பிட்டா ஏர்லி மெச்சூரிட்டி ஆயிரும், குழந்தைகள் வந்து சீக்கிரமே வயசுக்கு வந்துருவாங்க. அது தவறான கருத்துக்கள். குரோத் ப்ரமோட்டர் கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க, அது தவறான கருத்துக்கள். இட் இஸ் டியூ டு ஜெனிட்டிக்கல் கேரக்டர், பாரம்பரிய குணத்தினாலதான் இது வந்து 2.5 கிலோ வருதே தவிர இந்த குரோத் ப்ரமோட்டர்னால கிடையாது. குரோத் ப்ரமோட்டர்லாம் விலை அதிகங்க, அதை கொடுத்து குறைஞ்ச விலையில இப்படி நாம கோழிய உற்பத்தி பண்ணி விற்பனை செய்ய முடியாது. அதனால தைரியமா நீங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதல் கிடையாது. நான் நாட்டுக்கோழியும் வச்சிருந்தேங்க, 50 ஆண்டு அனுபவத்துல ஆரம்பத்துல முட்டைக்கோழி லேயர் டீ கால்ப்னு ஒரு இனத்தை வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பிராய்லருக்கு வந்தேன். நான் பிராய்லர் ஆரம்பிச்ச காலத்துல கம்பெனி தீவனங்கள் கிடையாதுங்க. ஃபீடு வந்து சென்னையில இருந்து வரணும், ஃபீடு வந்து திருச்சியில இருந்து வரணும். அப்ப நம்ம என்ன செய்யணுங்க, சொந்தமா தீவனம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். கம்பெனி தீவனம் வந்து விலை அதிகமாக இருக்குங்க, நாமே சொந்தமாக தயாரிக்கும் போது விலை குறைவான தரம் உயர்த்தப்பட்ட கோழி தீவனத்தை வந்து குறைவான விலைக்கு தயாரிக்க முடியும். இதுக்கு என்னுடைய டாக்டர் அவருடைய தொழில்நுட்பம் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நான் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேயே மக்காச்சோளம், கடலை புண்ணாக்கு, கருவாட்டுத்தூள், தவிடு எல்லாமே கிடைக்கும். இதனுடைய மூலப்பொருட்களே இது தாங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க. இந்த தீவனத்தை அரைச்சு நம்ம குறிப்பிட்ட ரேஷியோவில் கலந்து போட்டோம்னா நிச்சயமாக 40 to 45 நாளில் 2.5 கிலோ எடை நம்ம எடுக்க முடியும். கம்பு கேழ்வரகுன்னு சொல்லக்கூடிய ராகி இதை வந்து அரைச்சி தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா முழுசாக கெடுக்கும்போது கோழி சாப்பிட்டு அந்த கம்பு ராகியினுடைய மேல் ஓடு வந்து வலுவலுப்பாக இருக்கும், ஈஸியாக டைஜஷன் ஆகாது. நீ அதனுடைய எச்சத்துலேயே முழுசாகவே வந்துடும். அதனால இந்த கம்பு கேழ்வரகு இதுகளை வந்து அரைச்சி பவுடராக கொடுக்கணும். நம்ம அவ்வளவு கஷ்டப்பட தேவையே இல்லைங்க. இப்போ அதெல்லாம் விலை அதிகமாகிடுச்சு. விலை குறைவாக கிடைக்கிற மக்காச்சோளமே நமக்கு போதும். 60% மக்காச்சோளம், 20% கடலை பின்னாக்கு. இது ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதாக இருந்தாலும் இருக்கலாம், எண்ணெய் உள்ள கடலை புண்ணாக்காக இருந்தாலும் இருக்கலாம். 20% தவிடு, ரைஸ் பாலிஸ் அல்லது வீட் பிரான் கோதுமை தவிடு, இதை கலந்துட்டோம்னாலே நமக்கு 100% வந்துடுது இல்லைங்களா. இது இல்லாமல் அடிஷனலாக கருவாட்டுத்தூள், இந்த கருவாட்டுத்தூள் வந்து உப்பு இல்லாமல் இருக்கணுங்க. உப்பு இருந்துச்சுன்னா பர்ச்சி கழிச்சல் நோய் வரும். அதனால உப்பு இல்லாத கருவாடாக தேர்வு செஞ்சு 100 கிலோவுக்கு 5 கிலோ கருவாட்டுத்தூள் கலந்துக்கலாம். இது இல்லாமல் மினரல் மிக்சர், இது எல்லா மருந்தகங்கள்லையும் கிடைக்குது, அது வந்து 2 கிலோ. 100 கிலோவுக்கு நம்ம மக்காச்சோளம் 60 கிலோ, 20 கிலோ கடலை புண்ணாக்கு, 20 கிலோ தவிடு, இது இல்லாமல் 5 கிலோ கருவாட்டுத்தூள்.

0: ரெண்டு கிலோ மினரல் மிக்சர் கலந்தோம்னா நமக்கு கோழி தீவனம் தயார். இதை வந்து நம்ம எப்படி சார் மிஷினில் போட்டு கலக்கணுமா? கிராமப்புறம் முன்னேறணுங்கிறது தான் நம்மளுடைய லட்சியம். அதனால் ஜல்லி, சிமெண்ட்டு, மணல் இதை போட்டு காங்கிரீட் போடுறவங்க முதல்ல கை கலவையாக கலந்தாங்க பாருங்க. இப்போ தான் மெஷினரிஸ் எல்லாம் வந்துருச்சு. இதே மாதிரி தான் நான் மக்காச்சோளம், கடலை பின்னாக்கு, தவிடு இதை வருஷ வரிசையாக போட்டு மம்புட்டியிலேயே கலந்து நான் தீவனம் தயார் பண்ணேங்க. இந்த மினரல் மிக்சரையும் கருவாட்டு தூளையும் நம்ம என்ன செய்யணும்னா கலக்கிறதுக்கு முன்னாடியே கடலை பின்னாக்கோட கலந்துக்கணும். கடலை பின்னாக்கோட கலக்கும் போது நல்லா ஸ்டிக்கி ஏஜென்சியாக அதில் கொஞ்சம் எண்ணெய் பதம் இருக்கிறதுனால ஒட்டிக்கிறோம். யூனிஃபார்மாக நமக்கு தீவனத்தில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கும். இதனால் நம்ம இந்த மினரல் மிக்சரையும் கருவாட்டு தூளையும் கடலை பின்னாக்கில் கலந்து அப்புறம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல தீவனமாக கிடைக்கும். நான் 1980 சொந்தமாக தயாரித்து 2.5 கிலோ எடை எடுத்தேங்க.
1: இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து மேனாள் துணை வேளாண் அலுவலர் யு செல்வராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் கொய்யா சாகுபடி குறித்து தெரிந்து கொள்வோம். சமச்சீர் உணவில் பழங்களின் பங்கு முக்கியமானது. கொய்யா பழம் சத்துக்கள் மிகுந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அண்மையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் சென்றிருந்த போது 3 தலைமுறைகளாக இயற்கை விவசாயம் செய்து வரும் விவசாயி ஆர் சகாதேவன் அவர்களை சந்தித்த போது தனது கொய்யா சாகுபடி அனுபவங்களை இவ்வாறாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்.
1: கொய்யாவில் வந்து அர்காகன் ரெட்டும் சொல்லுவோம், ரெட்டும் ரோஸும் கலந்தது வந்து விவசாயம் பண்ணோம். கரெக்டாக ஒரு 5 வந்து நல்லா காய் வந்து நல்லா டேஸ்ட் கொடுத்து, அதுவும் இயற்கை விவசாயம் தான் பண்ணேன். எந்த ஒரு கெமிக்கல் மருந்தும் அந்த கொய்யாவில் வந்து நான் செலுத்தவே இல்லை. அதிகமாக வந்து பூச்சிகள் நிறையா இருந்துச்சு. அந்த பூச்சிகளுக்கு வந்து எல்லாமே வந்து இயற்கை மருந்து தான் வந்து அந்த பூச்சியை போய் அவட்டிட்டு கொய்யா சாகு பண்ணேன். நல்லா காய் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுத்துச்சு, நல்ல அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. எல்லாருமே வந்து கெமிக்கல் மருந்து செலுத்துங்க, இன்னும் காய் பெருசாக இருக்கும், காய் அதிகமாக விளைச்சல் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் வந்து அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சுத்தமாக இயற்கை விவசாயம் தான் பண்ணுனேன். கண்டு வச்சு 3 ஆகுது. 3 வந்து நல்லா கொய்யா செடி வந்து நல்லா பயிரிட்டு இருக்கேன்.
2: இப்போ கொய்யா சாகுபடினு சொன்னீங்க, இந்த கொய்யா கன்றுகள் உங்களுக்கு எங்கே கிடைச்சது, எவ்வளோ ஏக்கரில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கொய்யா வந்து 1 பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட கண்டு வந்து பார்த்தீங்கன்னா 180 கண்டு வச்சிருந்தேன், 7 கண்டு வச்சிருந்தேன். அந்த கண்டு வாங்கினேங்க அப்படின்னா அர்காகன ரெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் அறிவு படுத்துச்சார். மேலூர் பக்கத்தில் கண்டு கிடைக்கும் அப்படின்னாரு. அவங்க வந்து பொள்ளாச்சிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. கண்டு வந்து சிறுசாக இருக்கும், ஒரு 1 கண்டு தான் இருக்கும். கண்டு வந்து ஒரு 50 சொன்னாங்க. ஒரு கண்டு வச்சு அந்த மரமே வந்து கரெக்டாக ஒரு 6 தான் இருக்கும், 5 6 அவ்வளோதான் வளர்ச்சி வளரும். அதுக்கு மேலே வளர்ச்சி வளர்ந்துச்சு அப்படின்னு காய் காய்க்க மாட்டேது. நம்ம கட் பண்ணிட்டு இருக்கணும், ரெண்டுமே பராமரிக்கணும். அதிகமாக கத்தாழை பூச்சி விழுந்துச்சு. இயற்கை மருந்துனால தான் அதை அவாய்ட் பண்ணி மரத்தை சூப்பராக வளர்த்து நல்லா காய் வர வச்சு நல்லா பயிரிட்டு வளர்ந்து.
2: கிட்டத்தட்ட 1 150 கன்றுகள் இப்போ நட்டிருக்கீங்க. நீங்கள் கன்றாக நட்டதுக்கும் இப்போ செடியாக வந்திருக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது?
1: ரொம்ப கஷ்டப்பட்டோம். இயற்கை முறையில் வந்து சாகுபடி பண்ணணும் அப்படிக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். அதில் வந்து நிறைய மருந்துகள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு, செயற்கை மருந்து அவாய்ட் பண்ணிட்டு இயற்கை மருந்து மூலமாக நம்ம வந்து மரத்தை வந்து உருவாக்கணும். அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மரத்தை

0: பார்க்கணும். இப்போ வந்து கெண்டை மரம் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்குது, நல்லா சாவடி பண்ணுறோம், நல்லா காய் டேஸ்டாக இருக்குதுல்ல.
1: இப்போ நட்டதுலேருந்து எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்போ இந்த அறுவடை ஆரம்பிச்சிருக்கீங்க?
0: 6 மாதத்துல வந்து கண்டு பெருசாக வந்துருச்சு, ஆனால் அப்போ காய் வந்துச்சு, ஆனால் வந்து அந்த இடத்துல காய் பறிக்கூடாது, 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய் பறிக்கணும்டாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த காயை பறிக்க வச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வரைக்கும் நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: உரங்கள் தெளிக்காம இந்த இயற்கை உரங்களை மட்டும் பார்க்கும்போது என்னென்ன இடர்பாடுகளை உங்களால் எதிர்கொள்ள முடியுது, அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க?
0: நம்ம இதுவரைக்கும் கண்டுக்கு வந்து உரம் வைக்கவே இல்லை, அந்த கெமிக்கல் உரம் எதுவுமே வந்து மரத்துக்கு வைக்கல. கண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து மாட்டு சாணம் ஆடு சாணம் வந்து அதிகமாக நிலத்தில் போட்டோம், அதுக்கப்புறம் உழுது முடிச்சுட்டு அதுவும் கண்டு வச்சது. அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம் வந்து நம்ம வந்து யூனியில் வாங்கணும், கிலோ கணக்கில் வாங்கணும். அந்த மண்புழு உரத்தில் வந்து அதிகமாக அந்த கண்டை உருவாக்குனது, அதோட செயற்கை உரம் போடவே இல்லை.
1: இப்போ மண்புழு உரம் எல்லாமே நீங்கள் வாங்கி போடுறீங்களா இல்லை நீங்களே தயாரிக்கிறீங்களா?
0: இல்லை, நான் வந்து யூனியில் கொஞ்சம் வாங்கினேன். இங்கே ஆடு மாடு இருக்குது, அந்த ஆடு மாடு சாணத்தை வச்சு தான் அதிகமாக உரம் வந்து யூஸ் பண்ணிக்கிருக்கேன்.
1: நீங்கள் மானிய விலையில் மண்புழு உரங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னீங்க, எந்த அளவுக்கு அது உங்களுக்கு பயன்படுது?
0: நல்லா பயன்படுச்சு, ஆனால் இப்போ வந்து ரொம்ப மண்புழு உரம் அதிகமாக இங்கே கிடைக்கல. இப்போ அதனால் வந்து இப்போ நாங்களே வந்து இந்த மீனாம்பழம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, உரம், அதாவது அப்படின்னா இந்த மீன் கழிவு மஞ்சள் பொடி மீனாம்பழம் வந்து உரம் தயாரித்து அதுக்கு மருந்தாகவும் கண்டு உரமாகவும் நாளைக்கு சொந்தமாக தயாரிச்சுக்கிடுவேன்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க கொய்யா சாகுபடிக்கு வந்து கன்றுகளை ஒரு இடத்துலேருந்து வாங்கி நட்டு இது பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சீங்க? ஏன்னா நீங்கள் பண்ணுறது வந்து ஃபுல்லாக இயற்கை விவசாய முறையில் நான் வந்து புதிய முயற்சியாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ கொய்யா சாகுபடியில் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி விவசாயம் பண்ணும்போது நீங்கள் நிலத்தை எப்படி உழுது போட்டது, எப்படி அதை வந்து கொய்யா சாகுபடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்க?
0: முதல் வந்து நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கண்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உழுது போட்டேன். உழுது போட்டு கரையை வந்து நல்லா காயப்போட்டு அதுக்கப்புறம் தான் மாட்டு சாணமோ ஆடு சாணம் பார்த்தீங்களா அதை வந்து உரமாக்கி அதில் உழுது போட்டு நல்லா நிலத்தை காயப்போட்டேன். காயப்போட்டு அதுக்கப்புறம் தான் அதில் கண்டு வைக்க ஆரம்பிச்சது. கண்டு வந்துருச்சு, நல்லா சூப்பராக வந்துருச்சு. கொய்யா வெளியேறும் பார்த்தா புழுக்கள் வந்து அதிகமாக அந்த கொய்யாவில் இருந்துச்சு, காய் நம்மளால் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருப்பாக இருக்கும். அதில் வந்து புழு அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து அந்த கண்டு வானோட்டை கேட்கும்போது நல்லா புழு அதிகமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து எல்லாம் சொல்கிறது வந்து கெமிக்கல் மருந்து சொன்னாங்க. கெமிக்கல் மருந்து அடிங்க, அடித்தா வந்து புழு போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் வந்து நம்ம கெமிக்கல் வந்து அடிக்கவே இல்லை. அடிக்கும் போது மீனம்பழம் உரம், அதாவது அப்படின்னா அந்த மீன் கழிவு வந்து உரமாக்கி மீனம்பழம் சொல்லுவோம் ஒரு உரம், அது மருந்து உருவாக்கி அதில் வந்து செடி மேலே அடித்து தான் வந்து அந்த புழு உலாமாக்கி அதுக்கப்புறம் தான் காய் சாப்பிட ஆரம்பித்தோம்.
1: இதில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அறுவடை லாபகரமாக இருக்கு?
0: காய் வந்து நல்லா விளைச்சல் இருந்துச்சு. காய் வந்து நம்ம சைஸ் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் நார்மல் மீடியமாக தான் இருக்கும். சேப்பு காய் எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட் கொடுத்து நல்லா இனிப்பாக இருந்துச்சு. செயற்கை மருந்து அடிக்காமல் இயற்கை மருந்து அடிச்சதுனால வந்து அதிகமாக புழுக்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணி தான் வந்து நம்ம காய் விளைச்சல் கொடுத்தோம்.
2: மெல்லிசை பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரும்.

0: வட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் விவசாயி ஆர் சகாதேவன் அவர்கள் கொய்யா சாகுபடி குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: கொய்யா மரம் வைக்கும் போது நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கதா செய்யுது. முக்கியமா அந்த வெள்ளைப்பூச்சி அதிகமா இருக்கும். சில சமயம் பார்த்தாலும் அந்த கொய்யா காய் வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும், ஆனா பார்த்தா ஒரு மாதிரி மேல கருப்பு இருப்பா, அந்த திட்டு திட்டா நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இப்ப நீங்க வந்து இப்ப ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, இதை தவிர்த்து வேற ஏதோ இந்த பூச்சி தாக்குதலோ இல்ல அறுவடை கம்மி ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீங்க தடுக்கிறதுக்கோ இல்ல விளைச்சல அதிகமாக்குறதுக்கோ என்னென்னலாம் இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: மாட்டு சாணம் ஆட்டு சாணம் தான் அதிகமா யூஸ் பண்ணோம். அதான் மண்புழு வரும், அது போதும். அதுபோக வந்து கொஞ்சம் மரம் வந்து சத்து குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் உரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதில் வந்து காய்கள் வந்து எப்படி ஆகும்னா ஒரு மாதிரி மேலே கருப்பு கலர் புளி புளியாக வரும். அப்படி காய் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வேஸ்ட்டு, அந்த காய் பறித்து கீழே போட்டுருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப இருக்கா செடியெலாம் கட் பண்ணி விட்டு தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறம் உரம் இயற்கை உரத்தாவே வந்து காய் கொஞ்சம் செடி கொஞ்சம் செழிப்பறந்துச்சு அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலும் நல்லா அதுமாதிரியாக காய் நோய் சீக்கு இல்லாமல் வரும். வெள்ளை காயில் வந்து புழுவே வரல, ஆனால் சிவப்பு காயில் வந்து புழு அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் காயாக இருக்கும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பழம் கனிஞ்சாவே வந்து உள்ளே புழு ஆரம்பிச்சிடும். மீன மூலம் சொல்லி ஒரு மருந்தினால தான் அந்த புழுவையும் அவாய்ட் பண்ணேன், நல்லா காய் விளைச்சல் கொடுத்துச்சு.
1: இப்போ நீங்கள் காய் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எடுத்து அனுப்புறீங்க?
2: 3 மாதம் 4 மாதம் ஆகும், அது வரைக்கும் நல்லா காய் விளைச்சல் இருக்கும். எப்பனாலும் ஒரு செடியில் பார்த்தோம்னா ஒரு 80 காய்ட்டு இருக்கும், ஒரே மாதிரியாக வந்து நம்ம விளைச்சல் கொடுக்கணும். முன்ன பின்னா விளைச்சல் கொடுத்தா போனால் காய் வந்து ஒன்று சிறுசாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும். அதனால் வந்து செடி பூவிலையே வந்து கட் பண்ணி விட்டோம், கட் பண்ணி விட்டுட்டு ஒரே மாதிரியாக விளைச்சல் கொடுக்கணும். குளிச்சமாக்கும் ஒரே அளவு காய் டேஸ்ட்டாகவும் ஒரே அளவு சைஸும் காய் இருக்கும்.
1: நீங்களே எப்படி நேரடியாக விற்பனைக்கு கொண்டு போகிறீங்களா இல்லை யாரும் வியாபாரிகள் மூலமாக நீங்கள் விற்பனைக்கு எடுத்துகிட்டு போவீங்களா?
2: நான் வந்து நேரடியாக விற்பனை பண்ணேன், அதாவது வியாபாரிகிட்ட கொடுத்தேன். இப்போ வந்து அவன் வந்து ரொம்பியும் கம்மியாக எடுத்தாங்க, அடிமட்டத்தை எடுத்தாங்க. இந்த காய் எப்படினாலுமே 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் போகுது. சிவப்பு காய் கொய்யா பார்த்துச்சிங்களா, சீசன் தகுந்த மாதிரி காய் நல்லா சிவப்பு காய் நல்லா ரேட்டு போச்சு. ஆனால் அவங்க வந்து வியாபாரிகள் மட்டும் எடுக்கிறது அப்படின்னா 20 ரூபா 30 ரூபா எடுப்பாங்க, அவ்வளோதான் எடுப்பாங்க. அவங்க எடுத்து 100 ரூபா 120 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அது ரெண்டு டைம் வந்து அப்போ தான் கொடுத்து பார்த்தேன், ஒன்றும் கட்டுப்படியாக இருமையில. அதுக்கப்புறம் நான் வந்து மக்களுக்கு வந்து நேரடியாக வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். நேரடியாக கூட ரொம்ப கம்மியான விலை தான் கொடுத்தேன், கொஞ்சம் ஒரு 6 ரூபா 7 ரூபா அந்தமாரி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் டேரெக்டாக காய் டேஸ்ட்டை பார்த்துட்டே வந்து நேராக டேரெக்டாக வந்து நம்மகிட்டே வந்து நேராக வீட்டிலே வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுலபமாயிருச்சு. கொஞ்சம் ஒரு 3-4 மாதம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் இப்போ வந்து பிரச்சனை நேரடியாக வந்து காயை வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்க.
1: இப்போ இயற்கை முறையில் செய்யும் போது இன்னும் நிறைய இடர்பாடுகள் இருக்கும், ஏன்னா பூச்சி தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமாக பூச்சிக்கொல்லியும் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்றத சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இதெல்லாம் எப்படி சமாளித்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க?
2: பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும், புழு இருக்கும், இந்த கத்தலை பூச்சி சொல்லுவாங்க அந்த வெள்ளை கலரில் வரும், அதுவும் அதிகமாக இருக்கும். இயற்கை முறையில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியாத பட்சத்துக்கு என்னென்னா எந்த காய் நல்லாயிருக்கோ அதை தான் சேல்ஸ் பண்ணுவோம். சில பூச்சி காயெலாம் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ண மாட்டோம். அந்தமாரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 காய் காய்க்குது அப்படின்னா அதில் 20 காய் வந்து அந்த பூச்சி தாக்கி தான் இருக்கும், அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
1: இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுற ஆர்வம் இருக்குது உங்களுக்கு, இப்போ இயற்கை முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம அரசாங்கத்திட்டருந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கூடுதலாக விற்பனைக்கு நம்ம விற்க முடியும். அப்படி எதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி சான்றிதழ் வாங்கி இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கா?
2: நிலம் வந்து கம்மி தான், ஸோ அதிகமான நிலம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரியாக பண்ணலாம். நிலம் கம்மியாக இருக்கிறனால இருக்கிற விவசாயம் போதும் அப்படின்ட்டு நாங்களே வந்து முடிஞ்ச அளவு பண்ணிக்கிறோம்.
1: பழங்கள் சாகுபடியில் இன்னும் அதிகமாக பூச்சி தாக்குதலை தவிர்த்து பறவைகள் சின்ன சின்ன விலங்குகளோட தாக்குதலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்குனா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க?
2: நான் வந்து இயற்கை ஆழ்வாரில் தான் நிறையா வந்து அனிமல் ரெஸ்கியூ ஓடு பண்ணுறோம். அதனால் வந்து ஸோ பறவைகள் சாப்பிட்றதுக்காக தான் நமக்கு வந்து நம்ம மரமே வச்சது. எங்கள் வீட்டில் எந்த ஒரு பழம் செடியும் மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா பறவை சாப்பிட்டா கூட அதை வந்து பற்றி விட மாட்டோம். எங்கள் வீட்டில் முதல் வந்து இந்த சோளத்தட்டில் சோளமாக போடுவோம், அப்போ வந்து நிறையா கிளிகள் வந்து ஸோ என்னால் வந்து அதை சாப்பிடட்டும் அது மிஞ்சின போது நம்மளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல தான் என் கொய்யாவும் வந்து பயிரிடும் போதெல்லாம் வந்து நிறையா கிளிகளும் பறவைகளும் அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து சாப்பிடும். அது வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டதை வந்து குருவி பறவைகளாக வந்து இது வரைக்கும் பத்தினதே கிடையாது. அதை சாப்பிட்டு மிச்சதும் போக வந்து நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறோம்.
1: பழங்களுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த உரை மாதிரி தயாரித்து இது பண்ணுறாங்க, அதாவது பறவை தாக்குதல் ஆக

0: கூடாது அப்படின்றதுக்காக பழம் கொஞ்சம் ஒரு சைஸுக்கு வந்த உடனே அதுக்கு ஒரு கவர் மாதிரி இப்ப எல்லாம் போட்டு விட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் அப்ப எதுவும் நீங்க பண்றது இல்ல?
1: அந்த மாதிரிலாம் பண்றது கிடையாது. கவர் போட்டு பண்றதுலாம் வந்து அது வந்து இயற்கை முறையில வந்து நம்ம பண்றோம் சரிங்களா. அது வந்து செயற்கை தான். அதுல வந்து எப்படின்னா இயற்கை காற்று வர படணும், காய்கறியில வந்து வெயிலும் அதிகமா வந்து இயற்கை காற்றும் வந்து பழங்கள் படணும். சோ அந்த மாதிரி பட்டதான் வந்து இயற்கை முறையில காய் கனி வந்து விளைச்சல் வரும்.
2: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: இப்ப மூணாவது தலைமுறை வருது, எங்க தாத்தா அதுக்கப்புறம் எங்க அப்பா, இப்ப வந்து நான் விவசாயம் பாக்குறேன், மூணாவது தலைமுறை பாத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இவ்வளவு மருந்து அடிச்சு கிடையாது. ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமா வந்து கெமிக்கல் மருந்து தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. எந்த ஒரு பூச்செடியா இருக்கட்டும், எந்த ஒரு காய்கனியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து மருந்து அடிக்காம எந்த ஒரு காய்கனியும் விளைச்சல் விவசாயம் பண்ணவே முடியல. அந்த மாதிரிதான் இப்ப அவ்வளவு நோய்கள் வருது. சோ அது வந்து இயற்கையா வருதா இல்ல இந்த கெமிக்கல் மருந்தால வருதா அப்படின்ட்டு விவசாயிகளுக்கு வந்து பெரிய ஒரு சந்தேகமா இருக்குது. அதனாலதான் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளவு லாபம் வந்தாலும் சரிதான், அது வந்து இயற்கை மூலம் வரட்டும், நம்ம செயற்கை போக கூடாது அப்படின்ட்டுக்கா முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயம் இந்த மாதிரி காய்கறிகளை பார்க்கறது.
1: நீர் பாசனம் எப்படி இருக்கு?
0: கிணத்து பாசனம் தான் பக்கத்துல வந்து நம்ம வந்து இந்த வைகை பாசனம் இந்த ஆற்று பாசனம் எதுவுமே கிடையாது. நமக்கு எல்லாமே வந்து கிணறு தான். கிணறு வந்து நல்லா பெரிய கிணறு, தண்ணி எப்பயும் வற்றாத தண்ணி இருக்குது. அதனால வந்து எந்த விவசாயம் பார்த்தாலும் தண்ணி பஞ்சம் எங்களுக்கு வந்தது கிடையாது. அதுபோல வந்து பக்கத்துல எங்க கம்மா இருக்குது, கம்மால் எவ்வளவு தண்ணி இருக்கோ அதே அளவுக்கு எங்க கிணத்துல வந்து ஊற்று ஊறிட்டு இருக்கும். அதனால தண்ணி பஞ்சம் எங்களுக்கு வந்தது கிடையாது.
1: நம்ம எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை நீர் பாசனம் பண்ணணும், எப்படி வந்து நீர் பாசனம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும்?
0: பொதுவா வந்து இயற்கை விவசாயம் பாக்குறது வந்து செடிகளுக்கு வந்து அதிகமா தண்ணி நீர் பாசனம் பண்ணவே கூடாது. அதிகமா நெல்லுக்கு மட்டும் தான் அதிகமா தண்ணி தேவைப்படும், எப்பவுமே தண்ணியிலே மறந்துருக்கணும். ஆனா வந்து மத்த விவசாயம் பார்த்தா வச்சுக்கலாம் நீர் அதிகமா தேவைப்படாது. பத்து நாள் ஒரு இரு நாள் ஒரு செடியை காயப்பட்டுதான் வந்து நம்ம எப்பவுமே தண்ணி விடுவோம். அதே போலதான் கொய்யா வந்து கொஞ்சம் காய் வர ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பத்து நாளைக்கு ஒரு தண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் வந்து காய் விளைச்சல் இல்ல அப்படின்னா கொஞ்சம் ஒரு இரு நாள் வந்து செடியை காய போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விடுவோம். அதனால வந்து அதிகமா தண்ணி தேவைப்படாது கொய்யா செடிக்கு. பத்து நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சனே போதும், டெய்லி தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு அவசியம் கிடையாது.
1: அட்வான்ஸா போயிட்டு இந்த சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நீங்க எதுவும் பண்ணிருக்கீங்களா?
0: இந்த வறட்சி காலம் பாத்தீங்களா, தண்ணீர் பற்றாக்குறை பாத்தீங்களா, அவங்கதான் வந்து அதிகமா சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்றாங்க. பயனுள்ளதா இருக்கு, நல்லா செடி அழுத்தி நல்லா வரும். ஆனா வந்து நமக்கு தண்ணிகளுக்கு வந்து செழிப்பா இருக்குது, செழிப்பா இருக்கிறதுனால தண்ணி நமக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் போன அவசியம் இல்ல. தண்ணி எப்பயுமே இருக்கு, அதனால சொட்டு நீர் பாசனம் போடல.
1: விளைச்சலை தாண்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பராமரிக்கணும்ல, சுத்தி வந்து களைகள் இல்லாம இருக்கணும். சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க இந்த கத்தாழ செடி எல்லாம் வைக்கிறதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இயற்கை முறையில போறதுனால கேக்குறேன், அந்த மாதிரி பராமரிப்பு அப்படின்னு வரும்போது நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: அதிகமா களை எடுக்கிறதான், அந்த மாதிரி வேலைக்கு ஆட்கள் விட்டு நம்ம செடியில வந்து புளிச்செடிகளை வந்து களை எடுக்கிறதுல வந்து ரொம்ப லாபம் கம்மியா இருக்கும். இப்ப வந்து ஒரு களை எடுத்து நம்ம வந்து செடி வர வைக்கிற வச்சுங்களேன் பத்தாயிரம் இருபது நேரம் ஆகும். ஆனா அது காய் கனி மலைச்சல் பார்த்து வச்சுக்கலாம் மொத்தமே சேல்ஸே வந்து பத்தாயிரம் தான் போயிருக்கும். அதனால வந்து அதிகமா கொய்யா செடிக்கு வந்து வேலை ஆட்கள் வச்சு நம்ம வேலை பார்த்து அதை லாபம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்களே வந்து களத்தில் இறங்கி வேலை பார்த்து தான் வந்து எங்களோட காய்கறி வர வச்சுருக்கிறோம். ஸோ வேலைக்கு ஆட்கள் வச்சு நம்ம விவசாயம் பார்க்கறதுல வந்து கொஞ்சம் நஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்றவங்க அவங்களோட சொந்த உழைப்பு கொடுக்கணும். சொந்த உழைப்பு கொடுத்து தான் விவசாயத்தை கண்டிப்பாக லாபம் இருக்குது. செடியை களை எடுத்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து காய் வந்து நம்ம பறிக்கிறோம் பார்த்தீங்களா, காய் பறிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே உள்ள கிளையை வந்து நம்ம வெட்டி விட்டுருவோம். மரத்து மேலே போட மாட்டோம், அந்த கிளை வெட்டினத்தை அடுத்து கிளை வந்து வரும்போது ரெண்டு கிளையை மூணு கிளையாக வரும். அதனால வந்து ஒரு காயை வந்து நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே வர கிளைகளை வந்து கட் பண்ணி விடுவோம். ஒரே மாதிரி கட் பண்ணமாக்கு அடுத்த மாதங்கள் வரும்போது அதிகமாக செடிகள் வளரும்.
1: கொய்யா சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம தோட்டக்கலைத்துறையோ இல்லை வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமா ஏதாவது உங்களுக்கு ஆலோசனைகளோ பயிற்சிகளோ கிடைக்கப்பட்டிருக்கா?
0: இல்ல, கொய்யா ஏற்கனவே சாவடி பண்ணி பாருங்க, அவங்களோட தான் வந்து கலந்து பேசியிருக்கிறேன். அவங்க சொல்ற முறையில தான் வந்து நான் வந்து பின்பற்றி இருக்கேன்.
1: இப்ப நேரடியாவே நீங்க விற்பனைக்கு கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை இப்ப நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு?
0: லாபம் வந்து இப்போ சொந்தமா சேல்ஸ் பண்ற பாத்தீங்களா, வியாபாரம் கொடுக்காம சொந்தமா கொடுக்கணும், நல்ல லாபத்தை கொடுக்குது. அது வந்து விரும்பி காய டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இயற்கை முறை பண்றதுனால காய் நல்லா டேஸ்ட் கொடுக்குது. டேஸ்ட் கொடுக்கறதுனால வந்து மக்கள் வந்து விரும்பி வந்து நேர்ல வந்து வாங்கி போறாங்க. நம்ம வந்து கொண்டு போய் செலுத்தணும் அவசியமே இல்லை. போன் நம்பர் கொடுத்துருக்கிறேன், அவங்க போன் பண்ணுவாங்க. போன் பண்ணித்தர அஞ்சு கிலோ வேணும் பத்து கிலோ வேணும் கேட்பாங்க, பறிச்சு வச்சிருப்பேன், அவங்க நேரடியாக வந்து வாங்கி போறாங்க. இப்போ நம்ம நேரில் போய் கொண்டு போய் கொடுக்கணும் அவசியமே இல்லை, அவங்களே வந்து நம்ம இடத்துக்கே வந்து வாங்கி போவாங்க.
1: இப்போ நீங்க அட்வான்ஸ் டெக்னாலஜியா மார்க்கெட்டிங்ல வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி நீங்க இப்ப விற்பனை கொண்டு போயிட்டு இருக்கீங்க?
0: ஆமா, அதிகமா சமூக வலைத்தளம் தான். கொஞ்ச நாள் தான், ஒரு ஆறு மாசம் தான் கஷ்டப்பட்டோம். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு கொடுத்து இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம், கம்மியா கொடுத்துருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்தா வந்து மக்கள் அதுக்கப்புறம் நேரில் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க.
1: கொய்யா சாகுபடி அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் செஞ்சதுன்னா லாபகரமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நிறைய கேட்டுட்டு இருக்க விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல ஆலோசனை அப்படின்னா நீ என்ன சொல்ல விரும்புவீங்க?
0: நம்ம வந்து விவசாயம் பண்றதுக்கு முதல் வந்து கெமிக்கல்லே போக வேண்டாம், அதாவது செயற்கை விவசாயத்துக்கு போக வேண்டாம். இப்ப வந்து செயற்கை விவசாயம் நல்ல லாபத்தை கொடுக்கும், நல்லா கொடுக்கும், ஆனா மக்களுக்கு வந்து ஆர்வத்தை கொடுக்கவே கொடுக்காது. நம்ம விவசாயம் பார்த்து பிரயோஜனம் கிடையாது. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுங்க. அதுவும் வந்து எந்த ஒரு காய்கறிகளையும் வியாபாரம் பண்ணீங்கன்னு அப்படின்னா நீங்க நேரடியாக பண்ணலாம், ஈஸியாகவே பண்ணலாம். கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், நீங்க நேரடியாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான லாபங்கள் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வியாபாரி தேடி போனோம் வச்சிங்களா, அது வந்து லாபம் கம்மியாக இருக்கும், அதனால வந்து நஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பொருளுக்குள்ளையும் வியாபாரம் பண்ணீங்கன்னா நேரடியாக வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் நம்ம.
2: இதுவரை கொய்யா சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் விவசாயி ஆர் சகாதேவன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம்.

0: திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் விவசாயி ஆர் சகாதேவன் அவர்கள் கொய்யா சாகுபடி குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: நம்ம வந்து செயற்கையே போகக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக வந்து நம்ம எந்த ஒரு விவசாயம் பண்ணோம் அப்படின்னா வந்து அது நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் அவங்களுக்கும் உடலுக்கு நல்லதாக இருக்கும். செயற்கை முறையில் வந்து நம்ம விவசாயம் பார்க்குறது அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது விவசாயம் பார்க்காமே இருக்கலாம். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயம் பார்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு. நாங்கள் விவசாயம் பார்க்கறதுல வந்து

உடன் உரையாடியவர் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள். தொடர்ந்து வேளாண் தகவல். உலகத்துல ஆயிரக்கணக்கான பூச்சி இனங்கள் இருக்குது. அதுல தேனீக்கள் தான் அதிகமா மனிதனுக்கு பயனுள்ளதா இருக்கு. தேனீக்கள் மட்டும் இல்லைன்னா 4-5 வருஷத்துல நாட்டுல தாவர உற்பத்தி இருக்காது, சாப்பிட உணவும் கிடைக்காது. அப்படிப்பட்ட தேனீ வளர்ப்போட முக்கியத்துவத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். தேனீ வளர்ப்பு வேளாண் சார்ந்த ஒரு துணை தொழில், சிறு தொழில், சுய தொழில், நிலம் இல்லாத மக்களுக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். விவசாயம் இல்லாம இருக்கக்கூடிய காலத்துல விவசாயிங்க தேனீ வளர்ப்பு தொழில ஈடுபடுறது மூலமா வருமானம் தங்கு தடை இல்லாம வரும். தேனீ வளர்க்க குறைந்த முதலீடு போதும், 1 வருஷத்துல முதலீட திரும்ப எடுத்துடலாம். கிராமத்துல தேனீ வளர்க்கறனால பயிர் வகையில அயல் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அதிகமா 30-40 விழுக்காடு மகசூல் கிடைக்கும். ஒரு தேனீ பெட்டியில இருந்து வருஷத்துக்கு 8-10 கிலோ வரைக்கும் தேன் சேகரிக்கலாம். 1 கிலோ தேனோட விலை 500 ரூபாய்க்கும் மேல. 10 கிலோ தேன்னா வருஷத்துக்கு 5000 ரூபாய் ஒரு பெட்டியிலிருந்தே நமக்கு கிடைக்கும். தேனை தேனா விற்பனை பண்றதை விட மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சோம்னா கூடுதல் லாபம் கிடைக்கும். தேனை சாப்பிட்டோம்னா உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து, நோய் தடுக்கும் திறன் இதெல்லாம் கிடைக்கும். மத்திய அரசோட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் கீழே செயல்பட்டு வர்ற கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் தேன் புரட்சி திட்டம் அப்படிங்கிற பேர்ல தேனீ வளர்ப்பு தொழில ஊக்கப்படுத்துறாங்க. ஆரம்ப காலத்துல தொழில் தொடங்க இல்லைன்னா ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்க தொழில விரிவுபடுத்த பிரதம மந்திரியோட வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் திட்டம் PMEGP இதை பயன்படுத்தி தேனீ வளர்ப்பு தொழில நம்ம தொடங்கலாம். இந்த திட்டத்துல பயன்பெறணும்னா அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற மாவட்ட தொழில் மையம், மதுரையில இருக்கிற கதர் கிராம தொழில் ஆணையத்தோட கோட்ட அலுவலகங்கள் அல்லது கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்தை நம்ம தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். வேளாண் தகவல் கேட்டோம். வேளாண் பழமொழி சிந்தனை. நன்னிலம் கொழிஞ்சி, நடுநிலம் கரந்தை, கடைநிலம் எருக்கு. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறுமுன், இயற்கை விவசாயத்தில் மாட்டு சாணம் மற்றும் சிறுநீர் உரம் எருவாக மாறி பயிர்களுக்கு ஊட்டம் தரும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

கதைகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31 வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1 தொடங்கி 30 வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடாபதி வேலாயுதம் 12 இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றுள்ளதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இத்தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு வந்தபோது, தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சம்

இன்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹிங் சியுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 ஹிலோ ஹெட்ஸில். தொடர்ந்து கேட்கலாம் மதுர தென்றல்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் வெள்ளி இன்றைய நிகழ்ச்சியில் சூழல் பாதுகாப்பில் தனி மனித பங்கு, தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் இ. பிரேமா அவர்கள்.
2: ஏஐ காலகட்டத்தில் பேசுவதற்கு நவீன தலைப்புகள் 1000 இருந்தாலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றியும் பூமியை மீட்டெடுத்தல் அறவழியில் உயிரியல் அறிவு என்பதை பற்றி இத்தருணத்தில் நம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டியுள்ளது. முதலாவதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அதன் பொருட்டு நம் செயல்பாடுகள் குறித்தும் அதன் வழிமுறைகள் கடைபிடித்தலை பற்றி இங்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இயற்கை வளங்களையும் மனித வாழ்வின் நலனையும் காக்கும் நோக்கில் தனி நபர்கள், அமைப்புகள் மற்றும் அரசாங்கம் மேற்கொள்ளும் பொறுப்புணர்வான செயல்முறைகளின் தொகுப்பாகும். மக்கள் தொகை அதிகரிப்பும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் சுற்றுச்சூழலை பல தருணங்களில் திரும்ப முடியாத அளவிற்கு பாதிப்புள்ளாக்குகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கங்களும் இப்பேரிடர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக 1960களிலிருந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கங்கள் பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சினைகளையும் அதன் பொருட்டு ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கி வருகின்றன. இருப்பினும் மனித நடவடிக்கைகள் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் தாக்கம் முழுமையாக தெளிவாக புரியப்படாததால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சில நேரங்களில் விமர்சனங்களையும் ஏமாற்றங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகின்றன. இன்றைய கல்வி நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் கல்வி, சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் மருத்துவம், பொறியியல் போன்ற பாடப்பிரிவுகளை அறிமுகப்படுத்தி வருகின்றன. மனிதர்களால் மனித செயல்பாடுகளால் உருவாகும் பிரச்சினைகள் குறிப்பாக கழிவு உற்பத்தி அதிகரித்தல், காற்று மாசுபாடு மற்றும் பல்லுயிர் இழப்புகள் அதாவது நுண்ணுயிரிகள் மற்றும் சில அரிய உயிரினங்களின் அழிவுகள் எல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மிக மிக அவசர தேவையினை வலியுறுத்துகின்றன அல்லது எச்சரிக்கையை நமக்கு வலியுறுத்துகின்றன. சுற்றுச்சூழல் சட்டங்கள், விதிமுறைகள் மற்றும் கல்வி ஆகியவன ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துகின்றன. இவை தேசிய அளவிலான சுற்றுச்சூழல் கொள்கைகளையும் தனிநபர் நடத்தைகளையும் பாதிக்கின்றன. நிலையான மற்றும் பயனுள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அடைய ஒட்டுமொத்த சமுதாயம் ஒருங்கிணைந்து விழிப்புணர்வுடன் செயல்படுத்துவதுதான் இத்தருணத்தில் நம் அனைவருக்கும் அவசியமாகிறது. பல நாடுகளில் பூமியின் இயற்கை வளங்கள் மனிதர்களின் செயல்பாடுகளால் பாதிப்புள்ளாகி வருகின்றன. இதன் விளைவாக சம்பந்தப்பட்ட அரசாங்கங்கள் மனித நடவடிக்கைகள் மூலம் இயற்கை வளங்களுக்கு ஏற்படும் சேதங்களையும் இதனால் வருங்கால விளைவுகளையும் கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடுகளுக்கிடையேயான பல ஒப்பந்தங்களை உருவாக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இத்தகைய சர்வதேச சுற்றுச்சூழல் உடன்படிக்கைகள் சில தருணங்களில் சட்ட ரீதியாகவும் கட்டாய பிணைப்புகளுடனும் கூடிய ஆவணங்களாகவும் அமைகின்றன. பிற தருணங்களில் அவைகள் வழிகாட்டும்

கொள்கைகளாகவோ அல்லது நடத்தை விதிமுறைகளாகவோ செயல்படுத்தப்படுகின்றன. உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பன்னாட்டு ஒப்பந்தங்களில் கியாட்டோ நெறிமுறை, ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் வியன்னா மாநாடு மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களின் வளர்ச்சி தொடர்பான ரியோ பிரகடனம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும். அது மட்டுமல்லாமல் இத்தகைய அமைப்புகள் ஆக்கப்பூர்வமான செயல்முறை விழிப்புணர்வுகளையும் மக்களிடையே உலகளவில் ஏற்படுத்தி வருகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து நடைபெறும் கலந்துரையாடல்கள் பொதுவாக அரசாங்கத்தின் பங்கு, சட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றன. ஆனால் விரிவான நோக்கில் பார்க்கும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தின் கடமையாக மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தனிநபரின் கடமை மற்றும் பொறுப்பாகவும் கருதப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் தொடர்பான தீர்மானங்கள் தொழில்துறை நிறுவனங்கள், உள்ளூர் பழங்குடியினர், பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் சமூக பிரதிநிதிகள் போன்ற பல்வேறு பங்குதாரர்களின் பங்களிப்புகளையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றன. இதில் கல்வி நிறுவனங்களும் ஆசிரியர்களும் பேராசிரியர்களின் பங்கு மிக மிக தேவையானவையாக இருக்கின்றன. இதனால் பல நாடுகளில் சுற்றுப்புற பாதுகாப்பு ஒரு கூட்டு முயற்சியாக வளர்ந்து வருகின்றது. பல அரசியல் அமைப்புகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொண்டுள்ளன. மேலும் பல சர்வதேச உடன்படிக்கைகள் ஆரோக்கியமான மற்றும் சுத்தமான சூழலில் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துகின்றன. இத்துடன் பல நாடுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக தனித்துவமான நிறுவனங்களும் அமைப்புகளும் உருவாக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன. ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் போன்ற உலகளாவிய அமைப்புகளும் முக்கிய பங்காற்றுகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அரசாங்க அமைப்புகளின் பொறுப்பு மட்டுமல்லாமல் பெரும்பாலான மக்கள் சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதில் முக்கியமான பங்கு வகிக்கின்றன என்று நம்புகின்றனர். பூமியில் வாழும் நாம் அனைவரும் எல்லா உயிரினங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இயல்பை பெற்றவர்களாகும். அதில் மனிதர்களாகிய நமக்கு பூமியை அதன் போக்கிற்கு, அதாவது அதன் இயல்போடு போக விட வேண்டிய கட்டாய தருணத்தில் நாம் உள்ளோம். ஏனென்றால் இயற்கை அறவழியில் பயன்படுத்தி இயற்கையின் தேவையை நாம் மட்டும் பயன்படுத்தி விடாமல் எதிர்கால சந்ததியினருக்கும் இதன் பயன்பாட்டில் உரிமை உள்ளது என உணர்ந்து பயன்படுத்துதல் என்பதுதான் அந்த அற வழியில் பூமியை மீட்டெடுத்து பாதுகாப்பதாகும். ஆகையால் உயிரியல் அறிவு எனும் பலமான அறிவு கூர்மை உடையவர்களாகிய நாம் உயிரினமும் பூமியும் ஒன்றான இசைந்து வாழ்வதுதான் இயற்கை படைப்பாகும். இதனை குலைத்து அல்லது சிதைத்து விடாமல் நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், சாப்பிடும் உணவு என்ற அனைத்து இறையருளாகிய பொருட்களை பேணி பார்க்க வேண்டும். இத்தகைய உயிரியல் அறிவை உயிரினங்களின் நலனுக்காக பயன்படுத்துதல், பிற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் செயல்படுத்துதல், இயற்கையை அதன் சமநிலைக்கு காக்கும் நோக்கில் செயல்படுத்துதல், இவை அனைத்துமே உயிரியல் அறவழி அறிவாகும். பூமியை அறவழியில் பயன்படுத்துவது என்பது குறித்த அறிவு நம் அனைவருக்கும் இருத்தல் மிகவும் முக்கியம். அறவழி பயன்பாடு என்பது தேவைக்கு ஏற்ப மற்றும் பயன்படுத்துதல், இயற்கையை மதித்தல், பிற உயிரினங்களின் உரிமையை ஏற்றுக்கொள்வது, எதிர்கால தலைமுறைகளையும் நினைத்து செயல்படுதல், இவை அனைத்துமே ஆகும். நாம் இன்று பயன்படுத்துவது நாளைய தலைமுறையின் உரிமை. இந்த உயிரியல் அறிவு என்பது உயிரினங்களையும் அவற்றின் வாழ்க்கை முறைகளையும் பருவநிலைகளையும் இயற்கை அமைப்புகளையும் பற்றிய அறிவாகும். இந்த அறிவு மனிதனுக்கு மிகப்பெரிய சக்தியை அளிக்கிறது. ஆனால் அந்த சக்தியை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி. உயிரியல் அறிவு இது ஒரு இருமுனை கூர்மையான ஆயுதம் ஆகும். இந்த அறிவானது பல முன்னேற்றங்களை அளித்துள்ளது. முக்கியமாக மருத்துவ முன்னேற்றம், உணவு உற்பத்தி அதிகரிப்பு, நோய்களை கட்டுப்படுத்துதல். ஆனால் அதே அறிவு தவறாக பயன்படுத்தப்பட்டால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உயிரின அழிவு, மனித ஆரோக்கிய பாதிப்பு என்பவற்றை ஏற்படுத்தும். மனிதன் மற்றும் இயற்கை உறவு. மனிதன் இயற்கையிலிருந்து தனியாக இல்லை, அவன் இயற்கையோடு ஒரு பகுதி. மண்ணோடு, காற்றோடு, நீரோடு, ஆகாயத்தோடு, நெருப்போடு பின்னி பிணைந்ததுதான் அவனுடைய வாழ்வு. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், சாப்பிடும் உணவு எல்லாம் இயற்கையின் அருள். ஆனால் இன்று மனிதன் இயற்கையே சுரண்டுவதற்கு தயங்கவில்லை. இந்த சுரண்டல் என்பது

வெளிப்படையாகவோ அல்லது ஒரே நாளில் நடந்தது அல்ல. உலக தோற்றம் உருவானதிலிருந்து மனிதன் இந்த பூமியில் வாழ ஆரம்பித்த நாளிலிருந்து சிறிது சிறிதாக அவனுக்கும் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும் ஒரு சுழற்சி. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில் ஒரு கடமை உண்டு. நாம் இருக்கும் பூமியை எவ்வாறு பாதுகாப்புடன் வைத்திருக்க வேண்டும் என்பதே அந்த கடமை உணர்வாகும். இந்த கடமை நிலையை தவறிய மனிதர்களாகிய நாம் எந்திரத்தனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அறவழி பயன்பாடு என்பது வலியுறுத்தி சொல்லும் உயிரியல் அறிவாகும். இத்தகைய உயிரியல் அறிவை மனித நலனுக்காக பயன்படுத்துதல் மற்றும் பிற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் செயல்படுத்துதல், இவை அனைத்தும் இயற்கை சமநிலையை காக்கும் நோக்கில் செயல்படுத்துதலே ஆகும். இந்த உயிரியல் அறிவு வளர்ச்சி அடைவதோடு அதற்கான நெறிமுறைகளும் வளர வேண்டும். நீர், நீர் அறவழி பயன்பாடு. நீர் என்பது விலைமதிப்பற்ற வளம். ஆனால் நாம் குழாயை திறந்துவிட்டே பல் துலக்குகிறோம், தேவையில்லாமல் நீரை வீணாக்குகிறோம். அறவழி என்றால் என்ன? தேவையான அளவு மட்டும் பயன்படுத்துதல். ஆனால் நாம் செய்கிறோமா என்றால் நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குரியதுதான். மழை நீர் சேகரித்தல், நீரை மாசுபடுத்தாமல் பாதுகாத்தல். மற்றொன்று காற்று. நமது பொறுப்பு காற்று அனைவருக்கும் பொதுவானது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை போய் வைக்கிற கடவுள் காற்றையும் நல்லவர்க்கும் தீயவருக்கும் சமமாகத்தான் தந்தார். ஆனால் இங்கே நாம் வாகனங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம், புகை வெளியிடுகிறோம். நீங்கள் கேட்கலாம், காற்று மாசுபடுவதை தடுப்பதற்கு நாங்கள் எந்த வழியைத்தான் அறவழி என்று பயன்படுத்த முடியும்? நிச்சயமாக முடியும். முக்கியமாக பொது போக்குவரத்து பயன்படுத்துதல், மரங்கள் நடுதல், குப்பை எரிப்பதை தவிர்த்தல், இரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் மண் தரம் குறைகிறது. அறவழி என்ன? இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல், மண்ணை பாதுகாத்தல், பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாடுகளை குறைத்தல். ஒரு பிளாஸ்டிக் பொருள் என்பது நூற்றாண்டுகள் அழியாமல் இருக்கும். ஆகையால் பிளாஸ்டிக் தவிர்த்தல், துணிப்பைகள் பயன்படுத்துதல், மறுசுழற்சிக்கு உள்ளாக்குதல் என்பன போன்றவையாகும். அடுத்ததாக மரங்கள். வாழ்க்கையின் ஆதாரம் மரங்களே. ஏனென்றால் இவை உயிர் காற்றாகிய ஆக்சிஜன் என்பதை நம் உயிரினங்கள் அனைத்திற்கும் தருகின்றன, மழையை வரவழைக்கின்றன. ஆனால் நாம் அவற்றை வெட்டுகிறோம். மரங்களை நட்டல், பாதுகாத்தல் அறம் மற்றும் தமிழர் பண்பாடு. தமிழர் பண்பாட்டில் இயற்கை மிக மிக முக்கியமானது. சங்க இலக்கியத்தில் இயற்கை மனித வாழ்க்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அறம் என்பது மனிதன் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் ஆகும். அடுத்தபடியாக எதிர்காலம். நம் தேர்வு, நாம் இரண்டு பாதைகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். ஒன்று அறமற்ற சுரண்டல், அறவழி பயன்பாடு, நிலைத்த வாழ்வு. இதை செயல்படுத்த வேண்டிய நாம் அனைவரும் செய்யக்கூடியவனை யாவெனில், ஒரு மரம் நடுதல், நீரை சேமித்தல், பிளாஸ்டிக் பொருளை தவிர்த்தல், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துதல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். தமிழ் இலக்கியத்தில் சுற்றுப்புறல் சூழல் பாதுகாப்பு என்பது புதிதாக வந்த கருத்தல்ல. சங்க காலத்திலிருந்தே இயற்கையின் முக்கியத்துவம் ஆழமாக பேசப்பட்டு வருகிறது. பழைய இலக்கியங்களில் மனிதனும் இயற்கையும் ஒன்றோடொன்று இணைந்த வாழ்க்கை முறையை கொண்டிருந்ததை தெளிவாக காணலாம். குறிப்பாக சங்க இலக்கியங்களில் காணப்படும் திணை அமைப்பு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஒவ்வொரு நிலத்தையும் அதற்கேற்ற வாழ்க்கை முறையுடனும் சூழலுடனும் இணைத்து காட்டுகிறது. இதன் மூலம் மனிதன் இயற்கையை பாதுகாத்து அதனுடன் இசைந்தே வாழ்ந்தான் என்பதை அறிய முடிகிறது. புறநானூறு மற்றும் அகநானூறு போன்ற சங்க பாடல்களில் நிலம், மழை, நீர், காடு ஆகியவை மனித வாழ்க்கையின் அடிப்படை அம்சங்களாக சித்தரிக்கப்படுகின்றன. நீரின்றி அமையாது உலகு என்ற கருத்து பல இடங்களில் வெளிப்படுகிறது. இது நீர் வளத்தின் அவசியத்தையும் அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் எடுத்துரைக்கிறது. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற காவியங்களில் நகர அமைப்பு, நதிகள், கடல், பசுமை வளம் ஆகியவை விரிவாக விவரிக்கப்படுகின்றன. ஒரு நாட்டின் செழிப்பு அதன் இயற்கை வளங்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதையும் இந்நூல்கள் உணர்த்துகின்றன.

இதுவரை சூழல் பாதுகாப்பில் தனி மனித பங்கு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் முனைவர் இ. பிரேமா அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் வெள்ளி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:45. தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லேப்பர் அவர்களுடனான நேர்காணலின் 3 பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
4: டயபெட்டிக் ஃபுட் அல்சரை பற்றியான உங்களுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட இருக்கு. உலக அளவில் எந்த மாதிரி இருக்கு, சென்னையில் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறது கூட நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக பண்ணியிருந்தீங்க. டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம கால் அகற்றிடுவாங்களோ, அதிகமாக போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்துப்போம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா டாக்டர்? அவங்களுக்கான இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றியான ஒரு ஸ்கோப் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க.
5: பயமே வேண்டாம். அதாவதுங்க, ரொம்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒரு நூல் இல்லைதாங்க. சில பேர் டோட்டல் அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சுகர் இருக்குது, நமக்கு எப்போ வந்தாலும் காலில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் செருப்பு இல்லாமல் கண்ட கண்ட இடத்துலையும் நடந்துட்டு கல் மணல் எல்லாம் குத்திட்டு நான் ட்ரெக்கிங் போனேன், வாக்கிங் போனேன் அப்படி எதெல்லாமோ சொல்லிட்டு புண்ணோடு வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் இதையும் எப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரி பீப்புள் ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு எண்டு இப்படி இருக்காங்க. இன்னொரு ரெண்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டர், ஓவர் ப்ரொடெக்டர், ஹைப்பர் ப்ரொடெக்டர், ஐயோ அங்கே போனால் புண்ணு வந்துடும், இங்கே வந்தால் இது வந்துடும் அப்படி சொல்லி ரெண்டுமே தேவையில்லை. நார்மலான ஆக்டிவிட்டீஸ் வச்சுட்டு நம்ம ரெகுலராக நம்ம ருட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தாலே சரியாக போகும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், எப்படி ஹார்ட் காம்ப்ளிகேட் ஆகலாமோ, எப்படி கிட்னி வரலாமோ, எப்படி கண் பாதிக்கப்படலாமோ, அது மாதிரி காலும் பாதிக்கப்படலாம். அதனால் அவங்கள காலை என்றைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் ஒரு சின்ன பொண்ணு வந்தாலும் கூட காலை கழுவுறதே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி படக்கூடாது, எங்கள் பாட்டி சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எடுத்த வீட்டில் சொன்னாங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் தண்ணீர் வச்சு சுத்தமாக கழுவுங்க, அழுக்கு தண்ணி தான் படக்கூடாது, நல்ல தண்ணி வச்சு சோப் போட்டு நல்லா கழுவுங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே தண்ணீர் விட்டு கழுவுறது தான் புண்ணு ஆறதுக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சி விடுறோம். அந்த மாதிரிலாம் அவேர்னஸோடு இருந்தாங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுகர் லெவலை என்றைக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அது ஒரு டயபெட்டிக் டாக்டரை பார்த்துட்டு பண்ணிக்கணும். டெய்லி மார்னிங் வாக்கிங் எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிடணும். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுமக்கள் மாதிரி நானும் ஒரு நியூஸ் படிச்சுக்கிறேன், வாரத்துக்கு ஒரு டோஸ் இன்சுலின் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வரனால நிறைய வந்து இந்த டயபெட்டிக் மக்களுக்கான இனிப்பான செய்தி அப்படின்னு தான் அதை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படி சொல்லி இப்போ டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. ரிவர்ஸே ஆகாத ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபிசிஷியன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் பயம் எதுக்குமே தேவையில்லை.
4: இந்த கேள்வி நான் முதல்ல கேட்டு போகணும் கூட எனக்கு தோணும். இப்போ நீங்கள் பேசினதுலேருந்து உண்மையிலேயே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுதா?
5: படுது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுது.
4: இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பற்றி சொன்னீங்க, அதனால
5: நிறைய பேஷண்ட் ஒபீசிட்டி உள்ளவங்க பாதி பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டை தான் இருப்பாங்க. நாங்கள் லைபோசக்ஷன் பண்ண வேண்டியவங்களுக்கு பாதி பேஷண்ட் டயபெட்டிக்ஸாக தான் இருப்பாங்க. டயபெட்டிக் ஃபுட்டில் உள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறலாம் எல்லா பேஷண்ட்டுமே டயபெட்டிஸ் எல்லாருக்கும் பண்ணத்தான் செய்யணும்.
4: ஒரு காலை முழுமையாக அகற்றுறதுக்கப்புறம் கூட அது பண்ண முடியுமா டாக்டர்? அந்த மாதிரி
5: அது காலை முழுமையாக அகற்றுறதுக்கப்புறம் அப்படிங்கிற வேடையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. காலை முழுமையாக அகற்ற விடக்கூடாது. ஸோ சேவ் லிம்ஸ், ப்ரிவெண்ட் அம்புடேஷன், இதுதான் எங்களுடைய மோட்டோவை. நம்ம ஒன்று அவேர்னஸோடு இருக்கணும், ஒன்று அடுத்தடுத்த ஸ்டேஜ் இயர்லியராக போகணும். நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன்னா கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த ஒரு 10 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, வேறு நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ பண்ணுற எடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு கூட 1 or 2 ஃபிங்கர்ஸ் கூட நான் எடுத்ததில்லை. ஏன்னா சேவ் லிம், அதுதான் இப்போடைய எல்லா பிளாஸ்டிக்ஸுடைய மோட்டோவுமே
4: அதுதான்.
5: ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்ம வந்து பார்த்துடலாம், கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
4: இந்த டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி இன்னொரு கவனம் கொடுக்க வேண்டியவர்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள், கைனக்கில் இருக்கக்கூடியவர்கள். அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் அல்லது அதற்கான ஒரு தேவை வருகிறது என்றால் அதற்கான சிகிச்சை முறைகள்
5: உண்டு. சமீபத்தில் கூட ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து தன்னோட ஹஸ்பண்டோட பைக்கில் போகிறப்போ கீழே விழுந்துட்டாங்க. ஸோ தையில் பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஸ்கின் லாஸ் இருந்தது. இன்னொரு தையிலேருந்து எடுத்து கிராஃப்ட் போட வேண்டியிருந்தது. அவங்க 5 ஓல்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டீஷியன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி அனுசரி

0: டிஸ்கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு மைல் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. சேஃபான ட்ரக்ஸ் குழந்தையோ அம்மாவோ பாதிக்கப்படாத ஒரு சேஃபான ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க அந்த சர்ஜரியிலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க. அப்புறம் வந்து என் அம்மாக்கள் தானே, அவங்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஆல்சோ மதர்ஸ், அவங்க வீட்டில் அவங்க தான் சமைக்கிறாங்க, தண்ணி கொட்டிக்கிடுறாங்க, காலில் பட்டுருது, பாதத்தில் பட்டுருது, குழம்பு சாம்பார் கொட்டிடுது, அப்போ எல்லாம் பாதம்லாம் இதாகி வர்றாங்க, கால்ஸோடு வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தான் செய்கிறோம், கொஞ்சம் ரிஸ்க்கை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகத்தான் செய்யுது.
1: இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய விகிதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
0: அதான் அவேர்னஸ் நிறைய ஆனதுனால விகிதமும் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது.
1: மற்ற நாடுகளில் இப்போ நீங்கள் பல நாடுகள் பயணப்பட்டிருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளுக்குமான வித்தியாசம் எதாவது இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, வேர்ல்டுலேயே வந்து சென்னை குறிப்பாக தமிழ்நாடு அதே போல் இந்தியா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது, அது குறிப்பாக மெடிக்கல் டூரிசம் அதிகமாக இருக்குது, அதுலேயும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஹப்பாகவே இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள்.
0: பிளாஸ்டிக் சர்ஜரி பிறந்த இடம் இந்தியா, அதை மறந்துடவே கூடாது. அந்த காலத்தில் சுஸ்ரத் மகாராஜ் தான் வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரியவே வந்து உலகத்திற்கே அறிமுகப்படுத்தினவங்க. அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஆன்டி சோசியல் ஆக்ட் பண்ணுங்க, மூக்கை வந்து எடுத்து விட்டுருவாங்க. சுஸ்ருதா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நெற்றியிலேருந்து சதை எடுத்து அந்த மூக்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் பண்ணாத சர்ஜரியில் அந்த காலத்தில் அவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்கார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் பீப்புளெலாம் நம்மகிட்ட வந்து ஆளும்போது இந்த கலைகளை அவர் எழுதின புக்கு இருக்குது, சுஸ்ருதா சம்ஹிதா அப்படிங்கிற அவர் எழுதின புக்கு, அந்த புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் மற்ற ஊர்களெல்லாம் கலைகள் ஆரம்பமானது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம ஊர்லேருந்து தான் வெளியூருக்கு போயிருக்குது, மக்களுக்கு நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. சென்னையில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நல்ல முறையில் டெவலப் ஆகிருக்கு, எல்லாம் 60s ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்னோடியாகவே எல்லாம் செயல்பட்டு இருந்தோம்,
1: அதனால தான் இது ஒரு ஹப்பாக
0: வந்து மாறிச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லா வகையிலுமே நல்லா டெவலப் ஆகி அழகு சிகிச்சையிலேருந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிலேருந்து எல்லாமே நல்ல முறையில் இருக்குது. நிறைய மருத்துவமனைகள், நீங்கள் காஸ்ட்டை பற்றி பேசுனீங்க, வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மினிமம்.
1: அது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளவு? இப்போ சாதாரண ஒரு ஆவரேஜ் அல்லது மிடில் இன்கம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால், இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, அன்னப்பிளவு ஏற்பட்டிருக்க குழந்தைக்கு அப்படின்னா பண்ணணும், அவருக்கு தேவை இருக்குது, அத்தியாவசியமாகவே இருக்கிறது என்றால் அவங்க இதை செய்ய முடியுமா? அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்ன?
0: எல்லா சர்ஜரியுமே அரசு மருத்துவமனையில் இலவசமாக எல்லாருக்கும் பண்ணித்தர்றாங்க, நம்பர் ஒன் பாயிண்ட், அதில் மாற்றமே கிடையாது. பட் இருந்தாலும் சில பேர் சில தனியார் மருத்துவமனையில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறப்போ தனியார் மருத்துவமனையும் எங்கே போனாலும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் சர்ஜரி பண்ணிக்கலாம், பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சர்ஜரி இல்லைன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி யாருக்கு எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அது அந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு போகிறாங்க, நிறைய இருக்கிறாங்க, சாதாரண ஒரு 10-bedded ஹாஸ்பிட்டலில் கூட இன்றைக்கி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும், 1000-bedded அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் கூட பண்ணுறாங்க. பணத்துக்காக யாருக்கும் இன்றைக்கி ஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க ஏற்றுக்கலாம்.
1: இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதே வந்து ஒரு மல்டிபிள் டேலண்ட்டை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்குது, எல்லா துறை விற்பனர்களையும் உள்ளே கொண்டு வர. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது சார்ந்திருக்கக்கூடிய துறையை சார்ந்தக்கூடிய மருத்துவருக்கோ பண்ணும், கர்ப்பிணி பெண்ணுனா அது சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த மருத்துவருக்கோ பண்ணும், அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சு வந்ததுக்கு பிறகாக பக்க விளைவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிறதுனால பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா?
0: பக்க விளைவுகள் வந்து இப்போ ஒரு ஸ்கின் கிராஃப்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொடையிலேருந்து தோல் எடுத்து ஒரு கையில் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த தொடையில் ஒரு புண்ணு வந்துடும் இல்லையா, அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும் இல்லையா, அந்த ஒரு சின்ன விளைவு. இது வந்து கிராஃப்டில் வந்து அது ஆறிரும் நாள் கொஞ்சம் தழும்பு, அங்கே கொஞ்சம் சின்ன தழும்பு வரும். ஃப்ளாப்னால் கொஞ்சம் பெருசிய சதையோட எடுத்து கொண்டுட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கும்போது அங்கே கொஞ்சம் வந்து அதனுடைய டிஃபிஷியன்சி குறையும். இப்போ ஒரு இடத்துல ஒரு நரம்பு தேவைப்படுது அப்படின்னா ஒரு டோனர் நரம்பு எடுக்கிறோம்னா அங்கே கொஞ்சம் சென்சேஷன் குறையும், கம்மியாக இருக்கும். பட் இது மாதிரியான பக்க விளைவுகள்
1: இது இப்போ எல்லாருக்கும் காமனாக அப்படி நீங்கள் சொல்லிட முடியுமா, இல்லை வந்து அது பிரச்சனை உள்ளவர்களுக்கு தனியாக இருக்குமா? இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அப்படி தான் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
0: பொதுவாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க பிளட் சுகரையும் நார்மலாக மெயின்டைன் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். பட் அவங்க என்னடா நம்ம ஒரு பொண்ணோட வந்தோமே டாக்டர் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம்

0: சதை எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போல்லாம் கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க க்ளைசமிக் கண்ட்ரோல் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. டயபட்டாலஜிஸ் பார்த்துக்கிட்டாலும் கூட அதெல்லாம் வூண்ட் ஹீலிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பக்க விளைவுகள் தான். அடுத்து நம்ம கிராஃப்ட் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் நம்ம கிராஃப்ட் போட்டாலும் சூரிய வெளிச்சத்தில் அதிலெல்லாம் அது படும்போது அதில் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வரும். அப்படி நார்மல் ஸ்கின்னை விட வரும், ஈஸியாக பிரேக் டவுன் ஆயிரும், அது கொஞ்சம் திருப்பி ஒர்க் அப் ஒன்றா வரும். ஒர்க் அப் பண்ணிட்டாலும் கூட நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் வரும். நான் கண்ட்ராக்சர் பற்றி ஏற்கனவே சொன்னேன், சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் திருப்பி வரும். இதுதான் பக்க விளைவுகள், மற்றபடி ஒன்றும் இல்லை.
1: ரெக்கவரி டைம் ஏதாவது ஒன்று இருக்கா இந்த மாதிரி? நம்ம
0: நம்ம என்ன சர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து ரெக்கவரி டைம் மினிமம் ஒரு 4-5 டேஸ்லேருந்து 2-3 மந்த்ஸ் தான் எனக்கு ரெக்கவரி டைம்.
1: அந்த நாட்கள் வரைக்கும் இது வந்து
0: ஆமாம் அதெல்லாம் நம்ம முதலேயே பேஷண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிடும். செஷன்ஸ் வச்சு எல்லாத்துக்கும் செஷன்ஸ் வச்சு இப்போல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, ப்ரீவியஸாக சர்ஜரி பண்ணிட்டு போனாங்களே அவங்க ஒரு வாலண்டியராக, சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க சில பேர் விருப்பப்படுவாங்க, அவங்கள வச்சு அந்த சர்ஜரி திருப்பி யாருக்கு தேவையோ அவங்க கூட நாங்கள் வந்து பேச சொல்வோம். ஸோ அவங்க எங்கள் கூட பேசுகிற கூட சில பேர் நினைப்பாங்க டாக்டர் எல்லாம் பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் பேசுகிறப்ப ஈஸியாக பேசிக்கிறாங்க, பேசுறதுக்கு அவசியமே இல்லை. எல்லா பேஷண்ட்டுமே அவங்கவுங்க சொந்தமாக பிளாக் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அதிலே இப்போ அவங்களே படிச்சுட்டு வராங்க. சிட்டியை பொறுத்த மட்டும் இப்போ எஜுகேட்டட் மாஸை பொறுத்த மட்டும் இந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது இப்போ பிகம் வெரி வெரி வெரி வெரி லெஸ் பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஃப்ளட்டட் வித் கம்யூனிகேஷன்ஸ். எங்கே திரும்பினாலும் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் டாக்டர்கிட்ட என்ன அவங்க வர்றாங்க அப்படின்னா நான் கேட்குறது, உங்கள் டவுட்ஸை என்ன முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த செஷனில் எல்லாட்டாலும் கம் பேக் அகெயின், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, இன்னும் கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சாட் ஜிபிடியில் போடுங்க, அதுக்கு என்ன அது சொல்லுதுன்னு சொல்லி கேளுங்க. அப்புறம் எங்கள் கூட வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், பிளாக்ஸில் படிங்க பேஷண்ட்ஸ். நீங்கள் கேன்சர் சொன்னீங்களே, கேன்சர் பெஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ கேன்சர் பெஸ்ட்டு மக்களுக்கு நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ கேன்சர் சர்ஜன் வந்து பிரெஸ்ட்டை வந்து எடுத்துருவாங்க, நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பிரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி தருவோம். பொதுவாக அதில் அது யங் ஏஜ் என்ன ப்ராப்ளம் அந்த விஷயம், திருப்பி ரெக்கரன்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை வந்து ஒரு பெனிஃபிஷியலான பேஷண்ட் கூட பேசிக்கலாம், அவங்க பிளாக்ஸில் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், தென் ஃபைனலாக வந்தாங்கன்னா ஈஸியாகும்.
1: இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப அதிகமான இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அவேர்னஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, மருத்துவர்கள்ட்ட எப்படி கலந்தாலோசிக்கிறது, அவங்ககிட்ட என்ன மாதிரி கேட்குறது, இதை பற்றியான விழிப்புணர்வு எல்லாம் இப்படி இருக்கு. நீங்கள் சொன்னீங்க முதல்ல பேசும்போது Tier 3, Tier 4 சிட்டிஸு அந்த மாதிரி நகரங்களில் கூட வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க, அவர்களெல்லாம் எப்படி இதை அணுகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது டாக்டர்.
0: அவங்களுக்கும் இப்போ இந்த நெட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தானே ஊடுருவி இருக்குது, அது கிராமம் டவுன் Tier 1, Tier 2 அப்படிலாம் பார்க்குறது இல்லை. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு, எல்லா காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்துட்டாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய அவேர்னஸ் இதுக்கும் மேலேயும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே இதெல்லாம் நாங்கள் கொண்டாடுறோம். இன்னமும் நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க தான் இட்ஸ் ஆல்வேஸ் அன் இம்ப்ரூவிங்.
1: இந்த வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அன்னைக்கு பல்வேறு தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக இதை பற்றியான மக்கள் விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னா சார் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன பொதுமக்களுக்கு?
0: எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இதை ஃபாலோ பண்ணால் போதும். எல்லாருமே நான் சொன்னது மாதிரி தான், இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது சார், நீங்கள் தண்ணியே படக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க சார், நான் தண்ணியே படலைன்னு ஒரு இன்ஃபெக்டட் வூண்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பாட்டி சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் அதில் அது உண்மையா அப்படிங்கிற சிந்திச்சு செயல்படலாம். அது மாதிரி ஒரு கண்ட்ராக்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்படி படுத்தா சரியாக போயிருந்தாங்க, இதை சாப்பிடக்கூடாதுனாங்க அப்படின்னு கொஞ்சம் அறிவியலற்ற சில செயல்கள் செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் அதையும் நல்ல முறையில் அணுகி வந்து வந்து அதுக்கு அந்த துறையில் அனுபவத்துவம் பெற்ற ஒரு மருத்துவரை அதை சந்தித்து அவங்களுடைய சந்தேகத்தை முழுக்க தீர்த்து பண்ணது நல்ல முறையில் இருக்குன்னு, இதுதான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டேக்குள்ளே மெசேஜாக நான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும்.
1: ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் வந்து நம்முடைய லிசனர்ஸ்க்காக வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டேயான இன்னைக்கு அதை பற்றியான விவரங்கள், யாரெல்லாம் செஞ்சுக்கலாம், யாரெல்லாம் வந்து இதை செய்ய தேவை இருக்குது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி டாக்டர்.
0: மிக்க நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. திருச்சூர் வி. ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம். சந்திரசேகரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே. சிவராமன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ். கார்த்திக் அவர்கள் கட்டம். முதலில் அம்போருக ஜி. என். பாலசுப்ரமணியம் இயற்றிய ரஞ்சனி ராகு வர்ணம்.

அரங்கசையில் திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். அடுத்து பார்வதி நாயகனே, பாபநாசம் சிவன் பாடல், சண்முகப்பிரியாராகும் ஆதி தாளம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:45. தொடர்ந்து கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள்.

காலை 5:55 நாள் ஒரு குரல் இன்றைய நிகழ்ச்சிகள். 6:00 விளம்பரங்கள் விழிப்புணர்வு தகவல்கள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள் சென்னை அஞ்சல். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி விதை பரிசோதனை குறித்து விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாலை செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7:00 சுழல் விளக்கு சென்னை அஞ்சல். 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

7:25க்கு நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புத ஊட்டச்சத்துக்கள். இன்டர்மிடன்ட் பாஸ்டிங் என்ற சீரான உணவு இடைவெளி பற்றிய தகவல்கள் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர். செல்வ அபிராமி அவர்கள். 7:30க்கு இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35க்கு மதுரத்தென்றல். 8:15க்கு ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல். எட்டு 8:30க்கு மதுரை சென்றல். 9:00க்கு அரங்கிசை மீனாட்சி சோமசுந்தரம் அவர்கள் வீணை, கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை சென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05க்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10க்கு சங்கீதச்சாரல் ஆர். அட்சயஹரிணி அவர்கள் பாட்டு, ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:40க்கு தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50க்கு மெல்லிசை வானிலை. 1:00 விளம்பரங்கள் விழிப்புணர்வு தகவல்கள். 1:05க்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10க்கு பெருமைமிகு பாரதம் கோவாவின் கட்டிடக்கலை வரலாறும் சிறப்பும் எழுதியவர் எம். சண்முகவேல் அவர்கள் சென்னை அஞ்சல். 1:45க்கு மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55க்கு மெல்லிசை. 2:00 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15க்கு மதுரை தென்றல். 2:55க்கு வானிலை அறிக்கை. 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு. மாலை ஒளிபரப்பு மாலை 5:27க்கு சிக்னேச்சர் டியூன். 5:30க்கு மதுரை தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05க்கு ஆங்கில செய்திகள். 6:10க்கு ஒருபட பாடல் அமர்க்களம். 6:30க்கு மாநில செய்திகள். 6:40க்கு மதுரை தென்றல். ஆறு 55க்கு சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10க்கு மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் எழுதியவர் சரவணன். 7:15க்கு தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25க்கு பண்ணை செய்தி. 7:30க்கு உழவர் உலகம் சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் மதுரை வேளாண் கல்லூரி வேளாண் விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல். நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள். வேளாண் தகவல்கள் வேளாண் பழமொழி விடைபெறும் முன் ஆகியன. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05க்கு மதுரை தென்றல். 8:10க்கு இசை மஞ்சரி ஓ எஸ் அருண் அவர்கள் பாட்டு. 8:45க்கு த டிஜிட்டல் அப்பத்தக்கரை ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. இதில் இன்டர்வியூ ஆன் ஃபியூச்சர் ஹெல்த் கேர் வித் டாக்டர் எஸ். சதீஷ்குமார் சென்னை அஞ்சல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15க்கு மதுரை தென்றல். 9:30க்கு நட்சத்திர கீதங்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. என்பிஎம் தியோபரத் மிஸ்ரா அவர்கள் சிதார் இசை. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:15க்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10க்கு மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் ஒளிபரப்பு நிறைவு.